நேரம் காலை 5:31:45. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது கந்தன் கருணை படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:44 45 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் வண்ணம் மலராய் அடுத்து ஒலிக்கிறது. புது வசந்தம் திரைப்படத்திற்காக சித்ரா டாக்டர் கல்யாண் பாடியுள்ள பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 9 நாள், 25 தேதி, ஜூலை மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: செல்வத்தை பாதுகாப்பதைப் போல அடக்கத்தை பாதுகாக்க வேண்டும். அதைவிட உயிருக்கு ஊக்கம் தருவது வேறு இல்லை. குறள் எண் 122, அதிகாரம் அடக்கமுடைமை.
1: காக்க பொருளடக்கத்தை ஆக்கம் மதனில் ஊங்கு இல்லை உயிர்க்கு.
0: செல்வத்தை பாதுகாப்பதைப் போல அடக்கத்தை பாதுகாக்க வேண்டும். அதைவிட உயிருக்கு ஊக்கம் தருவது வேறு இல்லை. குறள் எண் 122, அதிகாரம் அடக்கமுடைமை.

0: நேர்களேனும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெட்டுக்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்களே, இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம் வரும். 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். 7:00 வணக்கப்பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழையமதே உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள்.

7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 7:45 கேட்கலாம் இன்றைய தின பற்றிய தகவல்கள். AT2 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் வரை வழங்குவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரம். 9:02 ஆனந்த பூங்காற்றை முதுமையில் இளமை சாத்தியமா, இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று ஹவுரா பாலம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி விளம்பரம்.

12:02க்கு நிகழ்ச்சி குறிப்புகள் தொடர்ந்து திரையை கேட்கலாம். 12:10க்கு ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் தோழிகள் பகிர்ந்துக்க போகிறீங்க. நீங்கள் பின்பற்றக்கூடிய ரகசிய சேமிப்பு யுக்திகள் பற்றிய தகவல்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. 1:00 நலம்தான நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குறாங்க மகப்பேறியியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05க்கு நலம்தான நிகழ்ச்சியில் உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம் தொடர்ந்து காலை நேர நடைபயிற்சியோட நன்மைகள் பற்றி அறியலாம். 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 3:02 திரையருவி. 4:02 புதிய தும்பி. 5:02 ஞாபகம் வருதே. 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள் திரையிசை பாடல்கள் விளம்பரம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவலோடு திரையிசை பாடல்கள். 8:05 இளங்காற்று வேலைவாய்ப்பு செய்திகள் விளம்பரம். 9:00 இடைவிடாத இசைமழை.

9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளில் இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவம் பற்றிய தகவல்கள். 10 மணிக்கு வலம்பெறும் சுகமான ராகங்கள் தொலைபேசி வழியாக நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில்

நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் ஒளிபரப்ப உங்களுக்காக காத்துட்ருக்குன்னு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249864458. மறுபடியும் சொல்கிறேன், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரியில் விண்ணப்பங்களை நீங்கள் பதிவேற்றலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அறஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: ஹாய், இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் 6:15 ஆயிற்றுக்கு. இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள் நேர்கள், கேட்க இருக்கிறீங்க பக்தி பாடல்களோட நிகழ்ச்சி. உங்களை நீங்கள் ஆன்மா என்று எண்ணும்போது பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றல்களும் உங்களுக்குள் இருப்பதை உணரலாமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:21 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஆன்மீகம் என்பது நீங்கள் வாழும் சூழ்நிலையை சார்ந்தது கிடையாதாம். அது உங்களுக்குள் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைதியை பொறுத்து தான் அமைகிறதாம்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. மிகுந்த இரண்டு நாட்களிலும் நமக்கு தவறாமல் வழிகாட்டக்கூடிய மிகச்சிறந்த சக்தி இறை நம்பிக்கை மட்டும்தானா?

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:34 நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நம்மிடம் இருக்கும் தீய எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் நல்ல செயல்கள் நம் வாழ்வில் தானாகவே பெருகக்கூடிய வாய்ப்பு அதிகமாம்.

நேரம் 6:38. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நல்லை பண்பலை 102.6. தர்மத்தின் வழியில் உங்கள் கடமைகளை செய்ய வேண்டுமாம். எதற்கும் கலங்கக்கூடாதாம். பலனை எதிர்பாராமல் உழைப்பதே உண்மையான ஆன்மீகமாம்.

நேர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 அன்று முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒளிபரப்பு அன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: வல்லாரை சாகுபடி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சி. ராஜாபாபு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே. வல்லாரை சாகுபடி குறித்து நமது தொடரில் கடந்த நிகழ்ச்சிகளில் வல்லாரையின் ரகங்கள், ஏற்ற காலநிலை, மண், நிலம் தயாரித்தல் மற்றும்

0: உணவு முறைகளை குறித்து அறிந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் வல்லாரைக்கான ஊட்டச்சத்து மேலாண்மை, நீர்ப்பாசனம், கலை மேலாண்மை மற்றும் பயிர் பராமரிப்பு முறைகள் குறித்து விரிவாக பார்ப்போம். முதலில் ஊட்டச்சத்து மேலாண்மை. வல்லாரை சாகுபடி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ மூலிகை என்பதால் தொடர்ந்து புதிய இலைகள் உருவாக ஊட்டச்சத்து அவசியம். எனவே நிலம் தயாரிக்கும் போது ஏக்கருக்கு 5 முதல் 6 டன் நன்கு மக்கிய தொழு உரம் இடுவது நல்லது. மேலும் மண்புழு உரம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல் போன்ற இயற்கை இடுபொருள்களை இதை நாம் தோட்டங்களிலே தயாரித்துக் கொள்ளலாம். இதை பயன்படுத்தினால் செடிகள் பசுமையாக வளர்ந்து அதிக இலை மகசூலை தரக்கூடியது. இது மட்டுமல்லாமல் உயிர் உரங்களான அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா போன்றவற்றை நடவு நேரத்தில் நாம் இடும்போது இது வேர் வளர்ச்சியை ஊக்குவித்து ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிக்கும். அதேபோல் நீர்ப்பாசன மேலாண்மை. வல்லாரை ஈரப்பதத்தை விரும்பும் ஒரு பயிராகும். நடவு செய்த உடனே பாசனம் செய்ய வேண்டும். பின்னர் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 4 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை பாசனம் வழங்கலாம். கோடை காலத்தில் அதிக கவனம் தேவை. மண்ணில் ஈரப்பதம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, நாம் வல்லாரை சாகுபடியில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்று கேட்டால், நீர் தேங்குவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அது இல்லாமல் நீர் தேங்கிவிட்டால் வேர்கள் ஏற்படும், வளர்ச்சி குறையும், இலைகள் மஞ்சளாகும், சந்தையில் பிரச்சனை ஏற்படும். எனவே நல்ல வடிகால் வசதி அவசியம். அதற்கு அடுத்தாற்போல் வல்லாரை சாகுபடியில் நடவு செய்த முதல் 40 நாட்கள்லிருந்து 50 நாட்கள் களை வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனவே 20 முதல் 25 நாட்களில் ஒரு முறையும், 45 நாட்களில் ஒரு முறையும் களை எடுக்க வேண்டும். ஆரம்ப நிலையில் களைகளை கட்டுப்படுத்தினால் வல்லாரை விரைவாக பரவி வயலை மூடிவிடும். அதன் பிறகு களைத்தொல்லை குறையும். அதேபோல் மண் அணைப்பு. சில இடங்களில் மழை அல்லது பாசனத்தால் வேர்கள் வெளிப்பட வாய்ப்புள்ளது. அவ்வாறு இருந்தால் செடியோட அடிப்பகுதி மண்ணை அணைத்து விட வேண்டும். இதனால் புதிய வேர்கள் உருவாகி வளர்ச்சி அதிகரிக்கும். அதற்கு அடுத்து முக்கியமானது பயிர் பராமரிப்பு. வல்லாரையின் சிறப்பு என்னவென்றால் ஒரு முறை நன்கு வேரூன்றி வளரத்துடனால் வேகமாக பரவி புதிய கிளைகளை உருவாக்கும். அதிக அடர்த்தியாக வளர்ந்த பகுதியில் தேவையற்ற உலர்ந்த இலைகள் மற்றும் பழைய கொடிகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். இதனால் புதிய தலைகள் அதிகமாக வளரும். வல்லாரையில வந்து இலைதான் ரொம்ப முக்கியம். இலை வளர்ச்சி அதிகரிக்க என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால், மண்ணில் தொடர்ந்து ஈரப்பதம் பராமரிக்க வேண்டும். இயற்கை உரங்களை அவ்வப்போது வழங்க வேண்டும். களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். நீர் தேங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆரோக்கியமான தாய் செடிகளை பராமரிக்க வேண்டும். இந்த முறைகளை பின்பற்றினால் வல்லாரையில் அதிக மகசூல் கிடைக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கிய குறிப்புகள்: ஏக்கருக்கு 5 முதல் 6 டன் தொழு உரம் இட வேண்டும். உயிர் உரங்கள் பயன்படுத்துவது நல்லது. அதே மாதிரி 4 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை பாசனம் செய்ய வேண்டும். நீர் தேங்கிவிடக்கூடாது. ஆரம்ப நிலையில் களை மேலாண்மை அவசியம். மண் அணைப்பு மற்றும் இயற்கை உரங்களை வளர்ச்சிக்கு ஊக்குவிக்க வேண்டும். வல்லாரை சாகுபடியில் அதிக மகசூலை தீர்மானிப்பது ஊட்டச்சத்து மேலாண்மையும் நீர்ப்பாசன மேலாண்மையும் ஆகும். சரியான பராமரிப்பு செய்தால் தரமான இலை மகசூலும் நல்ல வருமானமும் பெறலாம்.
1: இதுவரை வல்லாரை சாகுபடி குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சி. ராஜாபாபு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். பச்சை பாசி பாதித்த வயல்களில் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 2 கிலோ காப்பர் சல்பேட்டேட் பாசன நீர் வாய்க்காலில் வைத்து அல்லது 20 கிலோ மணலுடன் கலந்து வயலில் சீராக தூவி கட்டுப்படுத்தலாம். பச்சை பாசி பாதிப்பு வயல்களில் தென்பட்ட உடனேயே களை எடுக்கும் போது சேற்றில் அழுத்தியும் கைகளால் அகற்றியும் நீரை தேக்கி வைக்காமல் காய்ச்சல் பாய்ச்சல் முறையில் நீர் நிர்வாகம் செய்தும் உரங்களை மழை பெய்த பிறகு இடுவதன் மூலமாகவும் பச்சை பாசி விரைவாக பரவுவதை கட்டுப்படுத்தலாம். நாற்று நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கருக்கு 100 கிலோ அசோலா இடுவதன் மூலம் பச்சை பாசி வளர்ச்சி தடைபடுகிறது. உவர் நிலங்களில் விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்வதற்கு முன் உவர் தன்மையை சரிசெய்ய 1 ஏக்கருக்கு 400 கிலோ ஜிப்சம் இட்டு நீரை தேக்கி வடித்துவிட வேண்டும். சணப்பை, தக்கை பூண்டு, நரிப்பயறு போன்ற பசுந்தாள் உரப்பயிர்களில் ஏதேனும் ஒன்றை 1 ஏக்கருக்கு 15 கிலோ அளவில் விதைத்து 45ஆம் நாள் மடக்கி உழுது அல்லது 1 ஏக்கருக்கு 2.5 டன் பசுந்தாள் உரத்தை கடைசி உழவின் போது இட்டு மண் வளத்தை பாதுகாக்கலாம். எனவே நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி பச்சை பாசி தாக்குதலில் இருந்து நெல் வயல்களை பாதுகாக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ

0: அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 67 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 71 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 18 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 33% முதல் 60% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நடப்புகள் உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் கவிதை ஏ சேகர் அவர்கள்.
2: வணக்கம். சுற்றுலா பயணிகள் பொறுப்போடு செயல்படுவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். இவர்களது முன்னேற்பாடான செயல்பாடுகளால் சுற்றுலா பயணிகள் சுகமாக காலம் காலமாக பயணிக்க முடியும். சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடிய தன்மை உடைய பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும். சுற்றுலா தலங்களின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரத்தையே பயன்படுத்த வேண்டும். பேட்டரி வாகனங்களை பயன்படுத்தியும் மூலிகை செடிகளை பயிரிட்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை எடுத்துக்கொண்டால் அதில் முதலாவதாக இடம்பெறுவது பிளாஸ்டிக் குப்பைகள். பிளாஸ்டிக் பைகளின் உபயோகத்தை தவிர்ப்பதும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் உபயோகப்படுத்தினாலும் இறுதியில்

0: அவற்றை முறையாக கையாண்டு உரிய இடங்களில் குப்பையாக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக துணிப்பைகள், காகித பைகள் மற்றும் இயற்கை இலைகளை பயன்படுத்தலாம். தற்காலிக தங்குமிடங்களை உருவாக்க மரங்களை வெட்டி இயற்கையை மாற்றுவது சூழலை பாதிக்கும் துயரச் செயல். வன விலங்குகளின் வாழ்விடங்களுக்கு பயணிகள் அடிக்கடி செல்வது அவை இயல்பு வாழ்வுக்கு தடையாக அமையும். எனவே வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தா வண்ணம் பயணம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் சுற்றுலா செல்லும் பயணிகள் பொறுப்புடன் செயல்படுவது மிகவும் அவசியம். சுற்றுலா மூலம் கிடைக்கும் நிதியை வெளியே செல்வதற்கு அனுமதிக்காமல் உள்ளூர் சுற்றுச்சூழலை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும். இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வண்ணம் பெரிய அளவில் ஓட்டல்கள் கட்டுவதையும் பொழுதுபோக்கு மையங்கள் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். சுற்றுலா தலங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை மறுசுழற்சி செய்தல், மழை நீர் சேகரிப்பு அமைப்புகளை உண்டாக்குதல் மிக மிக அவசியம். சுற்றுலா தலங்களில் பல்லுயிர் வாழிடங்கள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவற்றை பாதுகாப்பதில் அக்கறை செலுத்தப்பட வேண்டும். சுற்றுலா பயணத்தில் சூழல் பாதுகாப்பு என்பது இயற்கை அழகையும் கலாச்சாரத்தையும் சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது, இயற்கையை கண்டுகளிப்பதோடு அங்குள்ள சூழலை மேம்படுத்தவும் எதிர்மறையான தாக்கங்களை குறைப்பதும் அவசியம். உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் அவர்களால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களை வாங்கலாம். பயணிகள் தங்களை வெறும் பார்வையாளர்களாக கருதாமல் தாங்கள் செல்லும் இடங்களின் பாதுகாவலர்களாக பயணிக்க வேண்டும். சுற்றுலா தலங்களை படப்பிடிப்பு தளம் என்று கருதாமல் தாங்கள் வசிக்கும் வீடுகள் போல் கருதி நிலப்பரப்புகளை உயிருள்ள சூழல் மண்டலமாக்கி சுகமாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாம் கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் கவிதை ஏ. சேகர் அவர்கள்.

அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நேரலை நிகழ்ச்சி தான். வணக்கபரணியில் தொழில் தொடங்குவோம் முதலாவதாக கேட்க போகிறீங்க. தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள நல்ல ஆலோசனைகள், அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிமுறைகளை வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள், அது மட்டும் இல்லாமல் ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோட இந்த நிகழ்ச்சி தினமுமே

0: உங்களுக்காக வளம் வந்துட்டு இருக்குது. வாங்க, இன்னைக்கு நம்மளுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய பயணத்தை எதன் மூலமா சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: பரவலாக மக்களுக்கு பயன்படக்கூடிய மெழுகுதிரி என்று சொல்லக்கூடிய லைட்டிங் என்று சொல்வார்கள். லைட்டிங் என்றால் தீ பற்ற வைப்பதற்கு, ஒரு குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு, இருட்டு நேரத்திலே வெளிச்சம் உண்டாக்குவதற்கு, பல வகைகளுக்கே நம்முடைய மெழுகுதிரிகள் பயன்படுகின்றன. இதற்கு மெழுகு என்று ஒரு பொருளை மொத்தமாக வாங்க வேண்டும். அரசாங்கமே அதை இறக்குமதி செய்தும் கொடுக்கிறது, இந்தியாவிலும் தயாரிக்கிறார்கள். அதில் பல வகைகள் உண்டு. உங்கள் பகுதிக்கு ஏற்ற மெழுகு நீங்கள் வாங்க வேண்டும். அந்த திரி சாதாரண காட்டன், அதாவது பருத்தியால் ஆனது, அது தனியாக விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் இதை இயந்திரத்திலும் செய்யலாம், அல்லது முதலீடு கையிலே கம்மியாக இருக்கிறது என்றால் அதற்குரிய அச்சுகளை மட்டும் வாங்கி, உருக்குவதற்கான பாத்திரங்கள் வாங்கி அதன் மூலமாகவும் தயாரிக்கலாம். ஆனால் கையால் தயாரிக்கும் போது பெரிய அளவில் நீங்கள் தயாரித்து உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு உடனுக்குடன் அனுப்ப இயலாது. இப்போ இது ஒரு 50,000 அளவில் சிறிய இயந்திரங்கள் கூட வந்துவிட்டன. 10, 20, 30 அச்சுகள், அந்த அச்சுகளிலே ஊற்றினால் மொத்தமாக 30 கிடைக்கும். அப்படி அச்சுகளுக்கு ஏற்ற வகையிலே அதற்கு விலை உண்டு. ஆனால் மூலதனம் நிறையாக போட வேண்டும். காரணம், மூலப்பொருள்கள் வாங்கி வைக்க வேண்டும். அப்போது அவ்வப்போது 5 கிலோ 10 கிலோ என்று வாங்க முடியாது. மொத்தமாக வாங்கி வைத்தால் அதற்கு பல்வேறு கலர்களிலே நீங்கள் இந்த மெழுகுதிரிகளை தயாரிக்கலாம். இப்போதெல்லாம் சென்ட்டு என்று சொல்லக்கூடிய வாசனை எண்ணெய்கள், வாசனை தண்ணீர், இவற்றை தனியாக வாங்கி அதோடு இணைத்து அந்த எரியும் போதே நமக்கு அந்த வாசனையை நாம் உணர முடியும். இப்படி சிறப்பு வகைகளிலே கூட தயாரிக்கிறார்கள். சிலர் இயற்கையாக வேண்டுமென்று ஆட்டு சாணம், ஆட்டு சாணத்திலிருந்து எடுக்கக்கூடிய பஞ்சகாவியா, அந்த பஞ்சகாவியாவை இதோடு நாங்கள் இணைத்து தயாரித்து கொடுக்கிறோம். இது இயற்கையானது, இதிலிருந்து வருகிற மனம் உங்கள் உடலுக்கு நல்லது என்றால் விளம்பரம் செய்யப்பட்டு பல்வேறு வகைகளிலே, பல கலர்களிலே அழகு அழகாக அந்த மெழுகுதிரிகள் தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள். பல நாடுகளுக்கும் இது ஏற்றுமதி ஆகிறது. ஆனால் சாதாரண மெழுகுதிரிகள் ஏற்றுமதியாகுவதில்லை. அழகாக அழகாக செய்து வைக்கக்கூடிய அந்த மெழுகுதிரிகளை வெளிநாடுகளிலே விரும்பி வாங்குகிறார்கள். பல கலர்களில் பல சென்ட் அந்த வாசனை திரவியங்கள் போட்ட மெழுகுதிரிகளை வாங்குகிறார்கள். இது ஆண்டு முழுவதும் நாம் எதிர்பார்ப்பது போல் விற்பனையாகாது. இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தீபாவளி நேரம், இப்படி வெவ்வேறு காலகட்டங்கள் இருக்கின்றன. அதேபோல் மின்சார கட்டு என்று சொல்லக்கூடிய மின்சாரம் கிடைக்காத காலங்களில் கிராமப்புறங்களிலே அதிகம் விற்பனையாகும். ஏனென்றால் ஏதோ ஒரு திறப்போலாவுக்கு ஒரு மெழுகுதிரி வாங்கி பயன்படுத்தினார்கள், அதன் மூலம் நிறைய விற்பனை செய்யலாம் என்பது அல்ல. திறப்போலாவுக்கு இது பயன்படுகிறது. ஒரு ஸ்டவ் அடுப்பு பற்ற வைக்க வேண்டும், அதற்கு தீப்பெட்டியை தேடிக்கொண்டு இருக்காமல் இந்த ஒரு மெழுகுதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் இருந்து கூட பிடித்து விட்டு வந்து வைத்து விடலாம். அதற்கு கூட வாங்கி வைக்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களிலே மின்சாரம் இல்லாத நேரங்களிலே இது அதிகம் பயன்படுகிறது. எனவே தான் பரவலாக நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்த முடியும். நிறைய கோவில்களில் அந்த லைட் என்று சொன்னால் தமிழிலே அந்த குத்துவிளக்கு ஏற்றுவார்கள். சட்டியில், சின்ன சிறு மண் சட்டிகளில்

0: இருள் நேரத்தில் அதை ஏற்றி வைத்து அதை புகைப்படம் எடுப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். எனவே பல வகைக்கு பயன்படக்கூடிய இந்த மெழுகுதிரி தயாரிப்பை எந்த ஊரிலும் எந்த மூலையிலும் செய்யலாம். அதற்குரிய லேபிள்களை லோக்கலிலோ அல்லது சிவகாசியிலோ அடித்து கொள்ளலாம். நல்ல தரமாக இருக்க வேண்டும், எரியும் போது அணையக்கூடாது. நல்ல தரமான திரியை வாங்க வேண்டும். அருமையாக ஒரு டசன் ரெண்டு டசன் என்று சின்னஞ்சிறு பாக்கெட்டுகளில் பேக் பண்ணுவார்கள். அதை மொத்தமாக அட்டைப்பட்டிகளிலே அடைத்து அருமையாக பேக் செய்து வெளியூர்களுக்கு அனுப்புவார்கள். லோக்கலில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படி என்றால் அந்த ஊரில் உள்ள கடைகளுக்கு நீங்களே கூட போய் மார்க்கெட்டிங் போட்டுவிட்டு வந்து விற்ற பிறகு காசு வாங்கலாம். ஆனால் வெளியூர்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு அனுப்புவது லாபகரம் இல்லை. இப்போது தென் மாவட்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால் பக்கத்தில் இருக்கிற நான்கு மாவட்டங்களிலே போட்டால் இலகுவாக அனுப்புவதற்கும் அங்கே போய் பணத்தை வாங்கி வருவதற்கும் இலகுவாக இருக்கும். வருடம் முழுவதும் சில கடைகள் வாங்குவார்கள். சீசனில் மட்டும் சிலர் சில பெரிய கடைகளிலே வாங்குவார்கள். சிலர் எங்களிடம் இந்த ஊருக்கு மொத்தமாக கொடுத்து விடுங்கள், நாங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களிலே வந்து வாங்குவார்கள். இந்த ஊரில் உள்ள கடைகளில் நாங்கள் போட்டு விற்பனை செய்து தருகிறோம் என்றால் அதற்கும் நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களிடம் கொடுத்தால் இலகுவாக விற்பனை செய்ய முடியும். விற்பனைக்கென்றே ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் விற்பனை பிரதிநிதி ஒருவரை நீங்கள் போட்டு அதன் மூலம் இதை பெரிய அளவிலே கொண்டு செல்லலாம். காலப்போக்கில் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றால் அந்த அதற்குரிய மெழுகு அதற்குரிய தரமான அச்சுகள் தரமான அந்த திரிகளை நீங்கள் வாங்கி ஏற்றுமதிக்கும் சரியாக அழகாக பேக் பண்ணி ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில பெரிய தயாரிப்பாளர்கள் அரசாங்கத்திடமிருந்து இந்த மெழுகு வாங்கி தயாரித்து வட மாநிலங்களுக்கும் பல கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே சின்னஞ்சிறு அளவிலே ஆரம்பித்து பெரிய அளவிலே வரக்கூடிய நல்லதொரு தொழில், கெட்டு போகாது. எனவே அந்த பயம் இல்லை. கடைசி தேதி என்று எதுவும் நீ எக்ஸ்பைரி டேட் போட தேவையில்லை. எனவே எந்த ஒரு படிப்பறிவு இல்லாத பெரிய அளவில் முதலீடு இல்லாத ஒரு சின்னஞ்சிறு கிராம குடிசை தொழில் செய்ய விரும்புகிற தொழில் முனைவோர் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து முன்னேற முடியும்.
1: இன்றைய தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்தை நினைவூட்டிகிட்டே இருக்குது. வேலை தேடுறவங்களா இல்லாமல் வேலை வழங்குறவங்களா நாம் வந்து உயர்ந்து காட்டணும். வாழ்க்கையில் கனவுகளை மட்டும் கண்டுட்டே இருக்கிறாம அதை வந்து சாதனைகளாக கண்டிப்பாக மாற்றணும். எஸ், இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சித்தாரா கிருஷ்ணகுமார் பாடியிருக்கிறாங்க. தாமரை வரிகளில் முப்பொழுதும் முன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. அடுத்ததாக கேட்க போகிறீங்க, இனிமையையும் செழுமையையும் பெருமையையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தமிழையமுதே. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை மற்றும் வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க இன்னைக்கு சேரை பாலகிருஷ்ணன் அவங்க. தமிழை நேசிப்போம், தமிழில் சிந்திப்போம், தமிழின் இனிமையை மனமாற ரசிப்போம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க வாங்க கேட்போம்.
1: தமிழே அமுதே, முச்சங்கம் குட்டி முதுகுலவர் தமிழ் குட்டி

தமிழ் வளர்த்தவர்கள் நம் பாண்டிய மன்னர்கள். மதுரையிலே மூன்று தமிழ்ச்சங்கம் இருந்ததாக நாமெல்லாம் படித்திருக்கிறோம். அந்த தமிழ்ச்சங்கத்தை தொடர்ந்து நான்காம் தமிழ்ச்சங்கம் ஒன்று மதுரை மாநகரிலே உருவானது. அதுதான் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர்கள் தோற்றுவித்த சங்கம், நான்காம் தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. வள்ளல் பாண்டித்துரை தேவர் தமிழில் தோய்ந்தவர், தமிழை ரசித்தவர், தமிழ் புலவர்களை தன் வீட்டிலே கூட்டி வந்து தமிழின்பத்தை நுகர்ந்தவர். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று சொன்னார்கள். ஆனால் இவர்களுக்கு இன்பம் எது என்று சொன்னால் தமிழை ரசிப்பது, தமிழ் பாடல்களின் இனிமையை ரசிப்பது, அதில் உள்ள சொல்லாழத்தையும் பொருளாளத்தையும் கேட்டு கேட்டு இன்புறுவது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. வள்ளல் பாண்டித்துரை தேவர்தன் வீட்டிலே தமிழறிந்த அறிஞர் பெருமக்கள் பலரை கூட்டி வந்து இன்ப உரையாடுவார்கள். ஒரு நாள் ஒரு அறிஞருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. அது என்ன சந்தேகம் என்று சொன்னால், காலாயுத கொடியோன் கையாயுதம் வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தானுகத்தான் என்ற வரிகளுக்கு பொருள் தெரியவில்லை. இது கோழப்ப நாயக்கன் காதல் என்ற நூலிலே வருகின்ற வரி. காலாயுத கொடியோன் கையாயுதம் வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தான் உகுத்தாள் என்பது பாடல். இதற்கு என்ன பொருள் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே செய்குத்தம்பி பாவலரும் இருந்தார். செய்குத்தம்பி பாவலர் சிறந்த இஸ்லாமிய தமிழறிஞர், நாஞ்சில் நாட்டைச் சேர்ந்தவர், சதாவதானி என்று போற்றப்படுவர், ஒரே நேரத்திலே நூறு செயல்களை செய்து காட்டும் வல்லமையுடையவர், பற்பல நூல்களை எழுதி இந்த பாருக்கு வழங்கிய அருமை அறிஞர் அந்த செய்குத்தம்பி பாவலர். அவர் இந்த பாடலுக்கு விடை சொன்னார். காலாயுத கொடியோன் என்றால் என்ன என்று பொருள் சொன்னால், காலை ஆயுதமாக உடையது எது என்று கேட்டார். சிந்தித்தார்கள், காலையே ஆயுதமாக உடைய ஒன்று சேவல். அந்த சேவல் செண்டை என்று நாம் இந்த பொங்கல் திருநாளிலே பலர் சேவலை வைத்து சண்டையிடுவதை பார்த்திருக்கிறோம். காலிலே கத்திகளை கட்டி அது காலையே ஆயுதமாக வைத்து சண்டையிடும். அப்போ காலாயுத கொடியோன் என்று சொன்னால் சேவல் கொடியை உடையவன். அந்த சேவல் கொடியை உடையவன் முருகன் அவனுடைய கையாயுத வெளியால் அவனுடைய கையிலே இருக்கின்ற ஆயுதம் எது என்று சொன்னால் வேல். முருகன் என்றாலே வேல்தானே. சுற்றி நில்லாதே போ என்று பாரதி படுவானே, துள்ளி வருகிறது வேல் என்று பாரதி சொல்லுவானே அந்த வேல். ஆக சேவல் கொடியுடைய முருகனின் வேல் போன்ற கண்ணால் அந்த பெண், அவள் கண் வேல் போன்று இருக்கிறதாம். அதாம் கையாயுதம் வழியே, கையிலே இருப்பது வேல். அந்த கையாயுதம் என்று சொன்னால் வேல் போன்ற கண்ணால், மாலாயுதம் என்ற மால் என்று சொன்னால் திருமால். திருமாலுடைய ஆயுதங்களிலே ஒன்று சங்கு. அந்த சங்கு முத்தை உதிர்க்கும். இவள் கண்ணீரை உகுத்தாளாம். அந்த சங்கியிலிருந்து முத்து உதிர்வது போல இவர் கண்களிலிருந்து கண்ணீர் உதித்தாளாம். என்ன பொருள் என்று சொன்னால், சேவல் கொடியுடைய முருகனின் கையிலே இருக்கின்ற வேல் போன்ற ஆயுதத்தை உடைய கூர்மையான கண்களை உடைய இந்த பெண், திருமாலின் ஆயுதமாக இருக்கின்ற சங்கியிலிருந்து வருகின்ற மணியைப் போல கண்ணீரை உகுத்தாள் என்பதுதான் பாடல் பொருள். இதை சொன்னபோது இந்த புலவர்களெல்லாம் மகிழ்ந்தார்கள். செய்குத்தம்பி பாவலரின் சிறந்த புலமையை அவர்கள் வியந்து வியந்து பேசினார்கள். இப்படி தமிழிலே அற்புதமான கவிதைகளையெல்லாம் நாம் கேட்டு உணர்ந்து ரசிக்கின்ற பாடல்களையெல்லாம் தந்த பெருமக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அந்த தமிழை ரசிப்பதும் அந்த தமிழின் இனிமையை உணர்வதும் நமக்கெல்லாம் இன்பமாக இருக்கும். பசியை கூட மறந்துவிட்டு இந்த பாடல்களை கேட்டு அதன் இன்பச் சுவையிலே ஊன்றி போறவர்கள் பலர் உண்டு. அதனால்தான் சொல்லுவார்கள், செவிக்கு உணவில்லாத போது ஒரு சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று வாண்புகள் வள்ளுவன் சொன்னார். இந்த செவியுணவு இருக்கிறதே, அதுவும் தமிழ் செவியுணவு இருக்கிறதே, தமிழை கேட்க கேட்க இன்பமாக இருக்கும். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று அவர்கள் எதை தேடினார்கள் என்று சொன்னால், தமிழ் பாடல்களை தேடினார்கள், தமிழ் இலக்கியங்களை தேடினார்கள். அதில் இருக்கிற இன்பம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. அதனால் அமைதியாக வாழ்ந்தார்கள். நாளை சந்திப்போம்.

இன்றைய தமிழை அமுதே. தமிழின் இனிமை, இலக்கிய செழுமை, அதனுடைய பெருமைகள் ரொம்ப அழகாக எடுத்துரைத்தாங்க சேரை பாலகிருஷ்ணன் அவங்க. அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு. அந்த அமுது தமிழின் இனிமையை இன்னைக்கு மீண்டும் சுவைக்க வைத்தாங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். தமிழை வளர்ப்போம், தமிழால் உயர்வோம், தமிழோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. மொழி திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியிருக்கிறாங்க. வித்யாசாகர் இசையில் வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வணக்க பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறீங்க, இன்றைக்கி உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு மற்றும் தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து இருந்துகிட்ருக்குது. அந்த ஆங்கிலத்தை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவும். தினம் தினம் கேட்டுட்ருக்குறீங்க, புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோடு உங்களுக்கு ஆங்கில அறிவை மேம்படுத்துறதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப வழிகாட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். தினமும் ஒரு புதிய சொல்லை கற்றுக்கணும், தன்னம்பிக்கையோடு ஆங்கிலம் பேச பழகணும் அப்படின்றதான் ஒரு யோசனை. இப்போது இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க, நிறைய தகவல்கள் வழங்க வந்துட்டுருக்குறாங்க. சிவகலையிலேருந்து கே கே தாமஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, வாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம். குட் மார்னிங் லிஸ்னர்ஸ், ஐ எம் கே கே தாமஸ் ஃப்ரம் சிவகலை. ஐ கைண்ட்லி வெல்கம் யூ ஃபார் த ப்ரோக்ராம் Let's know English. ஆங்கிலம் அறியும் நிகழ்ச்சியில் நான் உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் சில வார்த்தைகளும் ஒரு உரையாடலையும் பார்க்கலாம். அதாவது முதலாவது வார்த்தை மெனு, அதாவது உணவகத்தில் தொடர்பான ஒரு வார்த்தைகளாக கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். மெனு, மெனு என்பது உணவு பட்டியல், உணவு அட்டவணை, MENU. இது கணினியில் இந்த வார்த்தையை பயன்படும் மெனு, அங்கு வந்து தேர்வு பட்டியல் என்று சொல்வார், தேர்வு விருப்ப பட்டியல். அந்த மெனு என்ற வார்த்தை அந்த இடத்துக்கு இடமாக அது மாறும். MENU, மெனு, உணவு பட்டியல், உணவு அட்டவணை கூட என்று கூட சொல்லலாம். அடுத்தபடியாக எல்லாரும் நமக்காக இந்த சாலையோரங்களில் நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் கஃபே, கஃபே. கஃபே என்றால் சிற்றுண்டி விடுதி. அங்கு வந்து தேநீர், சிறிய அதாவது சிற்றுண்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அங்கு மகிழ்ச்சியாக நின்று மக்கள் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகளை சாப்பிடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுதான் கஃபே, CAFE. அப்புறம் இன்னொரு வார்த்தை, சமீப காலங்களில் நாம் கேள்விப்படாத ஒரு வார்த்தை, பண்டைய காலங்களில் சத்திரம், சாவடி என்று சொல்லக்கூடிய அது கட்டி வைத்திருப்பார்கள். அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள் என்றால் இன்,

IMN. இதற்கு சத்திரம் என்று சொல்லலாம் அல்லது சாவடி என்று சொல்லலாம். அங்கே தங்கி தங்கிவிட்டு சாப்பிட்டு இரவு தங்கிவிட்டு, அதாவது வழிப்போக்கர்கள் அந்த காலத்திலெல்லாம் வழிப்போக்கர்களுக்காக கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டடம் தான் இந்த இன் சத்திரம் என்று சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் உணவகம். இங்கே உணவு மட்டும் தான் கிடைக்கும், ஆனா உணவு வந்து முழு நல்லா அதிகமா மூன்று நேரங்களும் கிடைக்கக்கூடிய மாதிரி அமைப்பு இருக்கும், அதுக்குதான் ரெஸ்டாரண்ட் என்று சொல்வார்கள். அப்படி உணவு தொடர்பா நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதை நான் உங்களிடம் இப்பொழுது இந்த கஃபே என்றெல்லாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட வரும் வார்த்தைகளை நான் இங்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அடுத்தபடியாக இரண்டு பேர் ஒரு பேசக்கூடிய ஒரு உரையாடலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வெயிட்டர் ஒருவர் உணவகத்திற்கு செல்கிறார், அங்கே அவர் காலை உணவு சாப்பிட வேண்டும். அவர் எப்படி தன்னுடைய வார்த்தைகள் வரிகளை உருவாக்கி ஆங்கிலத்தில்

0: முதன்படியாக இரண்டு பேர் ஒரு பேசக்கூடிய ஒரு உரையாடலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வெயிட்டர் ஒருவர் உணவகத்திற்கு செல்கிறார். அங்கே அவர் காலை உணவு சாப்பிட வேண்டும். அவர் எப்படி தன்னுடைய வார்த்தைகள் வரிகளை உருவாக்கி ஆங்கிலத்தில் எப்படி என்ன சிறு சிறு வரி என்ன உருவாக்கலாம் என்று நாம் பார்க்கலாம். வெயிட்டர், குட் மார்னிங் சார், வெல்கம் டு அவர் ரெஸ்டாரண்ட், அதான் எங்கள் காலை வணக்கம், எங்களுடைய உணவகத்திலே நான் உங்களை வரவேற்கிறேன். Here is the menu. What would you like to order for your breakfast? காலை உணவாக breakfast என்றால் காலை உணவு. உணவு பட்டியலை கொடுக்கிறார். காலை உணவாக நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் சார் என்று கேட்கிறார். அதற்கு அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறார் என்றார், Can I get a hot tea and a தோசை? எனக்கு சூடான டீ தேநீரும் தோசையும் கிடைக்குமா? Yes, அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார், டூ யூ நீட் பிளேன் தோசை ஆர் மசாலா தோசை என்று கேட்கிறார். பார்த்தீங்களா, முதல்ல ஒரு வரியை எப்படிலாம் கேட்க, நம்ம இதில் சுருக்கமே என்னெல்லாம் கேள்வி உருவாக்கலாம், எப்படிலாம் நம்ம பேசலாங்கிறது தான். டூ யூ நீட் பிளேன் தோசை ஆர் மசாலா தோசை? அதான் சாதாரண தோசை வேண்டுமா மசாலா தோசை வேண்டுமா என்று கேட்கிறார். அதற்கு அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறார், ஐ நீட் பிளேன் தோசை அண்ட் எஸ் ஸ்ட்ராங் டீ. அதாவது தோசை டீ மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, பிளேன் தோசை மட்டும் போதுமா? ஆ சார், ஐ வில் பிரிங் இட், ஹியர் இஸ் யுவர் தோசை அண்ட் ஸ்ட்ராங் டீ என்று சொல்கிறார். உடனே அவர் வாங்கிக் கொள்கிறார். அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறார் என்றால், த ஃபுட் வாஸ் வெரி டெலிசியஸ். அதாவது உணவு ரொம்ப ருசியாக இருந்ததுதான். த ஃபுட் வாஸ் வெரி டெலிசியஸ் டெலிசியஸ் என்றால் டேஸ்டி என்று அர்த்தம். த ஃபுட் வாஸ் வெரி டெலிசியஸ் Can I get the bill for it? Can I get the bill for it? நான் இதற்குரிய ரசீது பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்கிறார். Yes, here is it sir என்று அவர் அந்த வெயிட்டர் சொல்கிறார். இப்படி அந்த இடத்தில் போய் அவர் சாப்பிட்டு அந்த உணவை பெற்றுக்கொண்டு பில் பணமும் செலுத்தி வருவதை நாம் இப்போ ஒரு உரையாடலாக பார்த்தோம். கடைசியாக இரண்டு ப்ராவர்பு சொல்லலாம் என்று இருக்கிறேன். Charity begins at home. Charity begins at home. தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும், தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். ஹங்கர் இஸ் த பெஸ்ட் சார், ஹங்கர் இஸ் த பெஸ்ட் சார். பசி ருசி அறியாது, பசி ருசி அறியாது. ஆங்கிலம் அறிவோம், ஆளுமை பெறுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கினாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்றது ஒரே நாளில் நடக்காத விஷயம். ஆனால் கொஞ்ச நேரம் ஒதுக்கி தொடர்ந்து நம்ம பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசுகிறது எழுதுறது ரொம்பவே எளிமையான விஷயமா ஆயிரும். எப்போவுமே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது தவறு செய்யறதுக்கு தயங்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்லை கற்றுக்க வேண்டியதான். ஒரு புதிய முன்னேற்றத்தை கட்டாயமாக அடையலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஷியான் ரோல்டன் தி பாடியிருக்கிறாங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஏகாதேசி அவங்களுடைய வரிகளில் பாடல் வருது, கேளுங்க கேட்டுருசிங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
4: மேகம் பூவாய் தூவும்.
3: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
4: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
3: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
5: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
3: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
6: இசைமலைன்னா அப்படித்தான் இருக்கும்.
3: என்ன இசைமலையா?
7: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
3: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
6: இது 102.6.

நேர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 அன்று முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். வணக்க பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போறீங்க, காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்குது, கிலோ ஒன்றுக்கு நாங்கள் சில நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாயில் கிடைக்குது, கத்திரிக்காய் 72 ரூபாயில் கிடைக்குது, வெண்டைக்காய் 35 ரூபாயில் கிடைக்குது, புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 18 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய்,

பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 16 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 59 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாயில் இருக்குது, 60 ரூபாயில் கிடைக்குது. கோவைக்காய் 50 ரூபாய், வாழைக்காய் 30 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 175 ரூபாயில் கிடைக்குது. நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாயில் கிடைக்குது. உருளைக்கிழங்கு 26 ரூபாய். கேரட் கிலோ ஒன்றுக்கு 88 ரூபாயில் கிடைக்குது. சௌசௌ 35 ரூபாய். முட்டைக்கோஸ் 44 ரூபாய். பீட்ரூட் 48 ரூபாய். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 280 ரூபாயில் கிடைக்குது. சேம்பு கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய். சேனைக்கிழங்கு 30 ரூபாய். சீனிக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாயில் கிடைக்குது. பனங்கிழங்கு 60 ரூபாயில் கிடைக்குது. பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது. எலுமிச்சை 50 ரூபாய். ஆப்பிள் 240 ரூபாய். அன்னாச்சி கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாயில் கிடைக்குது. கொய்யா 80 ரூபாய். சப்போட்டா 50 ரூபாய். திராட்சை கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாயில் கிடைக்குது. சாத்துக்குடி 120 ரூபாயில் கிடைக்குது. கமலா ஆரஞ்சு 180 ரூபாய். மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாயில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து அனிருத் அவர்களுடைய இசையில் தனுஷ் மற்றும் அனிருத் பாடியிருக்கிறாங்க. பாடலுக்கு இழுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:47 ஆயிட்டு இருக்கு. வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு தினம் வந்து உலக நீரில் மூழ்குதல் தடுப்பு தினம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயமும் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 25 வந்து இந்த நாளில் வந்து கடைபிடிக்கிறாங்க. நீரில் மூழ்கி உயிரிழப்பது பற்றி நம்மள்கிட்ட பலர்கிட்ட வந்து அது ஏதோ திடீர்னு நடக்கிற விபத்து அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தா கொஞ்சம் கவனமும் சரியான பாதுகாப்பு முறைகளும் இருந்தது அப்படின்னா நிறைய உயிர்களை நம்மளால் வந்து காப்பாற்ற முடியும். இதே நம்ம ஊரில் குளம், கிணறு, ஏரி, ஆறு, கால்வாய், கடல், நீச்சல் குளம் இந்த மாதிரி பல இடங்களில் நீர் வந்து இருக்கும். குழந்தைங்களை விளையாடும் போதோ, பெரியவங்க குளிக்கும் போதோ, மீன் பிடிக்க செல்லும் போதோ, படகுல பயணம் செய்யும் போதோ விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களை நீர்நிலைக்கு பக்கத்தில் தனியாக கண்டிப்பாக விடவே கூடாது. நாம் பக்கத்தில் தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சி கவனிக்காமல் விட்டால் கூட ஒரு சில நொடிகள்லேயே விபத்து வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். வீட்டில் கிணறு இருந்தால் கூட பாதுகாப்பான மூடி வந்து கட்டாயம் இருக்கணும். தண்ணீர் தொட்டி திறந்தபடி வந்து கட்டாயமாக இருக்கவே கூடாது. பெரிய வாளி, ட்ரம்மு, தொட்டி மாதிரியான தண்ணீர் சேமிக்கக்கூடிய இடங்களையும் குழந்தைகளுக்கு எட்டாத மாதிரி நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்கணும். அதே மாதிரி நீச்சல் தெரியாதவங்க ஆழமான இடத்துக்கு வந்து கட்டாயமாக போகவே கூடாது. நண்பர்கள் கிண்டல் செய்கிறாங்க, மற்றவங்க குதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நாமளும் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இடத்துல வந்து ஆழம் அதிகமாக இருக்குன்னு தெரியாமல் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக குதிக்கக்கூடாது. அந்த இடம் எவ்வளவு ஆழமாக இருக்குது, கீழே கல் இருக்கா, சேர் இருக்கா, நீரோட்டம் அதிகமாக இருக்கா என்றதெல்லாம் அப்படின்றத விஷயங்கள்லாம் நமக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சாதான் நமக்கு வந்து கட்டாயமாக நீச்சலும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நம்ம வந்து எடுக்கணும். படகுல பயணம் செய்யும்போது கூட கட்டாயமாக லைஃப் ஜாக்கெட் வந்து, அதாவது உயிர்காப்பு மேலாடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அணிஞ்சிக்கணும். எனக்கு நல்ல நீச்சல் தெரியும் அப்படின்னு நினச்சி அதை வந்து தவிர்க்கக்கூடாது. படகு கவிழ்ந்துச்சு, அதிர்ச்சி, குளிர்ந்த நீர், அதிகமான நீரோட்டம், இது எல்லாமே நீச்சல் தெரிந்தவங்களுக்கு கூட ஆபத்தை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. படகுல அளவுக்கு அதிகமான ஆட்களை வந்து ஏற்றக்கூடாது. மழை, புயல், கடல் சீற்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருந்தா கூட பயணத்தை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து தவிர்த்துக்கலாம். ஒருத்தர் நீரில் மூழ்கிட்டாங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா உடனே நாமும் நீருக்குள்ளே வந்து அந்த அதிர்ச்சியில் என்ன பண்ணிடக்கூடாது, பயத்தில் டப்புன்னு போய் நம்மளும் குதிச்சிடக்கூடாது. நமக்கு மீட்பு பயிற்சி இல்லை அப்படின்னா காப்பாற்ற போனால் நாமளும் கூட ஆபத்தில் வந்து சிக்கலாம். அதுக்கு பதிலாக நீளமான கம்பு, கயிறு, மிதவை வளையம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன், மிதக்கக்கூடிய வேறு பொருளை வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்கலாம். உடனடியாக பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிடணும். மீட்பு துறை, தீயணைப்பு துறை, அவசர மருத்துவ உதவியையும் நம்ம வந்து தொடர்பு கொள்ளணும். நீரிலிருந்து மீட்ட பிறகு கூட அவங்க சுவாசிக்கலைன்னா சிபிஆர் பயிற்சி தெரிஞ்சவங்க உடனே முதலுதவி கட்டாயமாக செஞ்சுக்கலாம். இப்போ சரியாயிட்டாரு அப்படின்னு நினச்சி வீட்டுக்கும் அனுப்பிடக்கூடாது. கண்டிப்பாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா நீர் வந்து உடலுக்குள்ளே சென்றிருந்தால் கூட சில நேரம் கழித்து அந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீரில் மூழ்கிறவங்க எல்லா நேரமும் சத்தம் போட்டு உதவி கேட்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பல சமயங்களில் அவங்களால பேசவே முடியாது. தலையை மட்டும் நீருக்கு மேலே வச்சிருக்க முயற்சி செய்கிறது, ஒரே இடத்துல போராடிட்டு இருக்கிறது, முகம் அடிக்கடி நீருக்குள்ளே போவது, இந்த மாதிரியான ஆபத்தான அறிகுறிகள்லாம் இருக்கலாம். அதனால் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்ம சுற்றிலும் வந்து கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீர் பாதுகாப்பு பற்றி கண்டிப்பாக சொல்லித்தரணும். வாய்ப்பு இருந்தால் நீச்சலும் கற்றுக் கொடுக்கலாம். பள்ளிகள், ஊராட்சி அமைப்புகள், பொதுமக்கள் எல்லாரும்

சேர்ந்து நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் எச்சரிக்கை பலகை, பாதுகாப்பு வேலி, விளக்கு இந்த மாதிரி வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். நேர்களே, ஒரு நிமிஷ கவனக்குறைவு அப்படின்றது ஒரு உயிரையே பறிச்சிடும் இல்லையா? அதே நேரத்தில் ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான உதவிகளையும் செய்ய முடியும். அதனால் குழந்தைங்களை தனியாக விடாதீங்க, ஆழம் தெரியாத நீரில் இறங்காதீங்க, படகுல போகும்போது லைஃப் ஜாக்கெட் கட்டாயமாக போட்டுக்கோங்க, அவசர நேரத்தில் நிதானமாக செயல்படுங்க, முடிஞ்சால் நீச்சலும் முதலுதவியும் கற்றுக் கொடுங்க. இந்த உலக நீரியல் மூழ்குதல் தடுப்பு தினத்தில் நீரை நேசிப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்பாக வச்சிருப்போம், உயிர்களை காப்போம் அப்படின்னு உறுதியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கடாரம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஏழு 7:56 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. வணக்க பரணி நிகழ்ச்சியில் அடுத்தது

தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக நிறைய பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, அதே மாதிரி இன்னும் சில பணிகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பணிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானவை அப்படின்றதுனால இதன் மூலம் நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகைகளோ பிற்காலத்தில் கோர இயலாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் திருநெல்வேலி .nic.in இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம். கல்வி தகுதி இதர சான்றிதழ்களோட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 8/8/2026 அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நேர்லேயோ இல்லட்டா தபால் மூலமாகவோ மாவட்ட சுகாதார அலுவலகம் N16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு சமாதானபுரம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 6270002 இந்த முகவரிக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் பரிசீலிக்க ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய வணக்க பரணி நிகழ்ச்சியில. இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோபதி. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29

ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய சப் ஜூனியர் ஐவர் ஹாக்கி போட்டியின் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானையும் 10-1 என்ற கோல் கணக்கில் ஓமனையும் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நேயர்கள் எப்பொழுது கேட்கலாம் வழக்கென்று வந்தால், பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் சார்பதிவகத்தில் பத்திரங்கள் ஆவணங்கள் பதிவு செய்வதை எந்தெந்த புத்தகங்களில் எவ்வாறு பதிவு செய்கிறார்கள் என்பதை குறித்த நடைமுறைகளை பார்த்து வருகிறோம். இதுவரை 4 புத்தகம் வரை நாம் பார்த்து விட்டோம். இது 5வது புத்தகம், 5 புத்தகம் சொல்லக்கூடியது. இந்த 5 புத்தகம் அப்படிங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த உயில் எழுதுகிறவங்க வந்து உயிலை எழுதி அதை ஒரு கவரில் வச்சு அதை மூடி முத்திரையிடப்பட்டு அந்த கவரை கொண்டு போய் டெபாசிட் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த சட்டம் 42 கீழே சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு உயிலை எழுதி அதில் கையெழுத்திட்டு சாட்சி கையெழுத்தெல்லாம் பண்ணி அதனை ஒரு கவருக்குள்ள வச்சு அந்த கவரை மூடி லட்சணையடைப்பட்ட உரையில் வச்சு மாவட்ட பதிவாளரிடம் கொடுக்கணும். அந்த உயில்கள் அடங்கிய மூடி முத்திரையிடப்பட்ட அந்த உரையினை பெற்ற மாவட்ட பதிவாளர் அதனை அந்த 5 புத்தகத்தில் பதிவு செய்வார். உரையின் மீது உரை பெறப்பட்ட ஆண்டு மாதம் நாள் மற்றும் நேரத்தையும் அந்த உயிலை எழுதியவருக்கு சான்றாக இருக்கும் ஆட்களின் பெயரையும் அதாவது சாட்சி அளித்தவர்கள் பெயரையும் அந்த உரை மீது தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் சங்கதிகளையும் அந்த புத்தகத்திலும் தாக்கல் செய்யப்பட்ட உரையின் மீதும் மாவட்ட பதிவாளரால் குறிக்கப்படும். அதாவது அந்த பதிவு புத்தகத்திலும் எழுதப்படும், அந்த கவருக்கு மேலேயும் எழுதப்படும். அதன் பின்னர் மாவட்ட பதிவாளர் அந்த உரையை தனது அலுவலகத்தில் பாதுகாக்க வேண்டும். உயில் எழுதி வைப்பீடு செய்த நபர் இறந்த பின்னர் அவருடைய சட்டப்பூர்வ வாரிசுகளின் விண்ணப்பத்தின் பேரில் பாதுகாக்கப்பட்ட உரை எடுக்கப்பட்டு அதில் உள்ள சங்கதிகளை 3 புத்தகத்தில் மீண்டும் பதிவு செய்த பின்னர் உயில் எழுதியவரின் வாரிசுகளின் வசம் திரும்ப ஒப்படைக்கப்படும். இது அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இந்திய பதிவு சட்டத்தில் பிரிவு 44 இதை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அந்த 5 வகையான புத்தகங்களையும் சார்பதிவகத்தில் எளிதில் தீப்பற்ற முடியாத அறைகளில் வைத்து பாதுகாத்து வருகிறது. இந்த புத்தகங்களில் உள்ள பதிவுகளை வைத்து அசல் ஆவணம் தவறிவிட்ட போதோ அல்லது சான்றிட்ட நகலாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் எழுதப்பட்ட அசல் ஆவணங்களில் ஆவண தரப்பினரோ அல்லது வேறு நபர்களாலோ திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுந்தால் சார்பதிவகத்தில் பராமரிக்கப்படும் இந்த புத்தகங்களில் உள்ள பதிவுகளை வைத்து ஒப்பிட்டு எளிதில் கண்டுபிடிக்க முடியும். 100 ரூபாய் மதிப்பிற்கு மேற்பட்ட அனைத்து ஆவணங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். கடனுறுதி சீட்டுன்னு சொல்லக்கூடிய பிராமிசரி நோட்டை கூட சார்பதிவகத்தில் பதிவு செய்வது மிகவும் பாதுகாப்பானது. நிறைய பேர் இந்த பிராமிசரி நோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது. அப்படி செய்தால் இந்த கடன் பெற்றவரும் கடன் கொடுத்தவரும் ஒருவரை ஒருவர் எளிதில் ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி பணப்பற்று ரசீதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பணப்பற்று ரசீது. இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அட்டர்னி அப்படிங்கக்கூடிய பொது அதிகாரம் எழுதி கொடுக்கும் பொழுது பொது அதிகார ஆவணத்தின்படி கிரயத்தொகை அதில் செலுத்தப்படக்கூடாது என்பதற்காக தனியாக பணப்பற்று ரசீது ஒன்றை எழுதி பெற்றுக்கொள்வார்கள். அந்த பணப்பற்று ரசீதையும் இப்போ பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய முடியும். ஆகவே 100 ரூபாய் மதிப்புக்கு மேலே எது இருந்தாலும் அதனை பதிவு செய்வதே சிறந்தது. இப்போ சொல்லப்போனால் இந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் வந்து பொதுமக்கள் வந்து அவசியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்கள்னு பார்த்தா, ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட்ட அனைவருக்கும் சாட்சிகள் உட்பட நிழற்படம் பதித்த அடையாள அட்டை இப்போ கேட்குறாங்க. ஆதார் கார்டு அந்த வந்து இப்போ கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாங்க. பதிவு சொத்து நத்தம் சர்வே எண்ணில் இருந்தால் பட்டா மற்றும் பட்டா மாறுதல் ஏ படிவம் கட்டாயம் தேவை. குடியிருப்பு மனை என்றால் மனைப்பிரிவின் வரைபடம், அந்த லேஅவுட் மேப்னு சொல்லுவாங்க, முதல் பதிவாக இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வரன்முறைப்படுத்தப்பட்ட உரிய அதிகார அமைப்பின் ஆணை, அதாவது அந்த திட்டம் அந்த அப்ரூவல் வாங்கியிருக்கணும், அந்த பிளாட்டானது உரிய அதிகார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே மாதிரி பதிவு சொத்தின் மதிப்பு 10 லட்சம் அல்லது 10 லட்சத்துக்கு மேற்பட்டிருந்தால் வருமான வரி அடையாள அட்டை அவசியம். ஒருவேளை வருமான வரி அடையாள அட்டை இல்லை என்றால் படிவம் 60 என்பதை அதில் முன்வைக்க வேண்டும். அதே மாதிரி பதிவின் போது முன் ஆவணங்கள் காணாமல் போயிருந்தால் கண்டுபிடிக்க இயலவில்லை என்ற காவல்துறை சான்று மற்றும் ஆவணம் காணவில்லை என்ற விளம்பரம் செய்த நாளிதழ் இவைகளும் கட்டாயம் வேண்டும். விற்பனை சொத்தின் உரிமையாளர் இறந்திருந்தால் அவரது இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்று கட்டாயம் தேவை, அதை கட்டாயம் வாங்க வேண்டும். அதே மாதிரி ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட நாளன்றே உரிய நபரிடம் பதிவு ஆவணம் திரும்ப வழங்கப்படும். அங்கீகரிக்கப்படாத கட்டடங்கள் கிராமத்தை பொறுத்து 10 சென்ட் விஸ்தீரணத்துக்கு, நகரத்தை பொறுத்து 20 சென்ட் விஸ்தீரணத்துக்கு குறைவான விவசாய நிலங்கள், வழிகாட்டி மதிப்பிற்கும் குறைவான ஆவணங்கள் ஆய்வுகள் மேற்கொண்ட பின்னரே திரும்ப வழங்கப்படும், ஒரே நாளில் தரமாட்டார்கள். அதே மாதிரி இந்து திருமணச் சட்டம் 1955 கீழ் பதிவு செய்யப்படுறதை பற்றி சொல்ல போகிறதா இருந்தால், இந்து, புத்தம், சீனம், சீக்கிய மதத்தை சார்ந்த விலக்களிக்கப்பட்ட உறவினர் அல்லாத ஆண் என்றால் 21 வயது பூர்த்தி அடைந்த, பெண் என்றால் 18 வயது பூர்த்தி அடைந்த ஆண் பெண் இருவரும் மத வழக்கப்படி அல்லது சுயமரியாதை முறையிலோ நிகழ்த்தி கொண்ட திருமணங்களை பதிவு செய்யலாம். மற்ற விஷயங்களை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வழக்கென்று வந்தால் கேட்டீர்கள். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்வது திரை இசை உரிமை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்து வரிகளில் பெனிடயால் மற்றும் ரீட்டா குரலில்.

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு நாளை இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள்.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.
1: கலைகளில் மிக உயர்ந்ததாக மதிக்கப்படுவது பரதநாட்டிய கலை. இது என்று பிறந்ததென்பது யாரும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை கற்றாழிகளில் தோன்றிய காலத்திலேயே இறை வழிபாட்டின் முக்கிய அங்கமாக நாட்டியம் இருந்து வந்துள்ளதென்பது தெளிவு. ஆலயங்களிலும் அடுத்த அரசவைகளிலும் பின்னர் பொது மேடைகளிலும் பரதக்கலை வழங்கப்பட்டும் வளர்க்கப்பட்டும் வந்திருக்கிறது. சதிர் ஆட்டம் என்ற பெயரில் தமிழகத்தின் தொன்மையான நாட்டியக்கலை வழங்கப்பட்டது. சதிர் என்ற சொல் வேற்று மொழிக்கு உரியதென்பதால் இச்சொல்லாட்சி சுமார் 18 நூற்றாண்டிலிருந்து தான் உபயோகமாகி இருக்கின்றது என்பார் சில அறிஞர்கள். அதேபோல் 1930 ஆண்டு முதலாக பரதநாட்டியம் என்ற சொல் இ. கிருஷ்ண ஐயர் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது சிலருடைய கருத்து. சதிர் என்ற சொல்லுக்கு பேரழகு என்பது பொருள். இதனை ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தில்

0: நம்மாழ்வார் சதுரிள மடவர் தாழ்ச்சியை மதியாது அதிர்குலர் சங்கத்து அழகர்தம் கோயில் மதித்தவள் குடுமி மாலிருஞ்சோலை பதியது ஏத்தி எழுவது பயனே என்று அழகு மிகுந்த நங்கையரை குறிப்பிடுவார். ஆனால் ஜதிக்கு தாள சொற்கட்டுகளுக்கு இடமளித்து அதன் வழியாக வெளிப்படுவது சதிர். இதனை திருஞான சம்பந்தர் திருவீழிமிழலை திருப்பதிகத்தில் சதி வழி வருவதோர் சதிரே என்று பாடுகிறார். பரதநாட்டியம் என்ற சொல்லாட்சி 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை என்று கூறப்படுகிறது. இதனை பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடல் புராணத்தில் பாவமோடு ராக தாளமே மூன்றும் பகிர்ந்திடும் முறையினர் பரதம் என்று பாடுகிறார். மேலும் அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய திருவகுப்பில் விதமிகு பரத சுரவணிதயர்களை மேல்தோறும் லீலையாக விமல சலத்தினை விண்டிரந்து மெண்டும் வீசி பொலிந்தன என்று பாடுகிறார். சதிர் ஆடுகிறவர்களை தேவ அக்ஷதாட்சி என்னும் பெயரிலும் அழைத்தனர். தேவ அக்ஷதாட்சி என்னும் சொல்லுக்கு இறைவனின் பணிப்பெண் என்பது பொருள். இவ்வகுப்பினர் தமிழகத்திலோ அல்லது பாரத பூமியிலோ மட்டும் இருந்தவர்கள் அல்ல. எண்ணிறந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்த இவ்வுலகின் எல்லா பகுதிகளிலும் வியாபித்திருந்தவர்கள். இவர்கள் நாட்டுக்கும் மொழிக்கும் ஏற்ப இவர்களுடைய பெயர்களும் மாறுபட்டிருந்தன. வேத கால இலக்கியங்கள் தேவ அக்ஷதாட்சிகளை சாதாரணி, ஹஸ்ரா, பிர, யதிபும்சலி, யவ்யா என்றெல்லாம் அழைத்திருந்தனர். சைவ சமய குரவர்களான திருஞான சம்பந்தர் சிற்றிடை கன்னிமார் என்பார். 1000 ஆண்டுகளாக ஆலயங்களிலே இறைவன் அருள் வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டு வந்துள்ளது நமது நாட்டியக்கலை. இன்றும் பல கோயில்களில் 16 வகை வழிபாடுகளில் ஒன்றாக நாட்டியம் ஆடப்பெறுகின்றது. இந்த புனிதமான நாட்டிய ஆராதனை தொன்று தொட்டு வழங்கி வந்தனர் பரம்பரை நடன ஆசிரியர்களும் அவர்களது மாணவியரும். தெய்வத்திற்கே தங்களை அடிமையாக்கி கொண்ட இந்த தேவர் அடியார்களான நடன கலைஞர்கள் ஆலயங்களில் மட்டுமே ஆடி வந்தனர். நாட்டிய சாஸ்திரம், இசை, புராணம், இதிகாசங்களிலும் ஆழ்ந்த ஞானமுடைய இவர்களுக்கு மன்னர்கள் மானியமும் பட்டங்களும் வழங்கியுள்ளனர். சில ஆலயங்களில் சிலை வைத்தும் சிறப்பித்திருக்கின்றனர். பரோடா மன்னன் தனது அரண்மனையில் தஞ்சை நடன மணிகளுக்கு சிலை எடுத்துள்ளார். இப்பரதக்கலையை மரபு வழி வந்த பரத பேராசான்கள் கற்றுக் கொடுப்பதற்காக அடவுகளை 12ஆக வகைப்படுத்தியுள்ளனர். இப்பன்னிரண்டு அடவுகளிலும் ஒவ்வொரு அடவுகளுக்கும் உட்பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அடவுகளிலும் 10 10ஆக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 120 அடவுகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. பயிற்சி காலங்களில் ஆரம்ப பாடங்களை வாயால் சொற்கட்டுகளை சொல்லி தட்டுக்களில் தாளத்தை காட்டி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்வது திரை இசை. நேரம் 8:20. நேர்கள் பாடல் கேட்க போறீங்க. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஏ. ரகுமான் இசையில், நரேஷ் ஐயர் மற்றும் உஜ்ஜயினி குரலில்.

நேரம் 8:25 இணைந்திருக்கிறீங்க. நேயர்கள் கேட்டுட்ருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேயர்கள், அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில், கபிலன் வரிகளில், கே கே மற்றும் கார்த்திக், சுஜாதா மோகன் சின்ன பொண்ணு குரலில் பாடல்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேரம் காலை 8:45. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல். யுவன் சங்கர் ராஜா இசையில் பாலி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா மற்றும் பிரேம்ஜி அமரன் குரலில்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
4: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
5: ஒரு பல்கலைக்கழகம், அங்க ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பத்தி சொல்லும் பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம். அவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார்.

0: கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோடய அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாரா அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம், வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார், கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னு அவன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நேரம் 8:55 நின்றிருக்கிறோம். நேயர்கள் 9:02 கேட்க போகிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் முதுமையில் இளமை சாத்தியமா அப்படின்ற தலைப்பில் தான். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, ஸ்கெட்ச் திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் ஹரிச்சரண் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க. இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்கிறாங்க யுவன் சங்கர் ராஜா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்த தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த

தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்தியா ஜிம்பாபே அணிகளுக்கிடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 9:03 ஆயிட்டிருக்குது. இளமை அப்படின்றது நம்ம என்றைக்குமே ரொம்ப பிடித்தமான பருவமாக இருக்குது இல்லையா? அந்த இளமையை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். உடற்பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து உணவு கட்டுப்பாட்டு முறைகள்லேருந்து தொடங்கி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இளமையை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்காகவும் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளமையில் இருக்கிறப்பவே நிறைய பேருக்கு நிறைய விதமான உபாதைகள்லாம் வந்துட்டுருக்குது. சில பேருக்கு சீக்கிரமாகவே இந்த ஒரு விஷயம் வந்து சில பேருக்கு மன வருத்தம் அளிக்கலாம். பட் ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இப்போவே கை கால் வலிகள், மூட்டு வலிகள், அதாவது நம்மளுடைய பெரியவங்க பண்ண வேலையுமே இந்த வயசில், அதாவது இளமை காலத்தில் நம்மளால் பண்ண முடியாத காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு உட்கார்ந்தே பார்க்கக்கூடிய வேலை, அது மட்டும் இல்லாமல் காலையில் லேட்டாக இருந்துருக்கிறது, சூரியன்கிட்ட சந்திக்கிறதே இல்லாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரியான விஷயங்கள், இப்படி ஏகப்பட்ட காரணிகள் இருக்குது இளமையை பாதிக்கிறதுக்காகவே. இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்மால் முதுமையில் இளமையாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களும் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நீங்கள் அழைக்கலாம் 04-62-256-1132 என்கிற எண்ணிலையும், 04-62-256-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பரிமாறலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: இளமையில் முதுமையில் இளமை சாத்தியமானு கேட்குறீங்க, சாத்தியம் தான்.
1: எந்த மாதிரியான விஷயங்கள்?
2: நம்ம மனசு தான் காரணம்.
1: ம்,
2: நம்ம மனசை வந்து நம்மளுக்கு வயசாகிடுச்சு வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறோம்னா நம்ம முதுமையில தான் இருப்போம். ஆனால் நம்ம உடம்புக்கு எவ்வளவு வயசானாலும் நம்ம மனசை வந்து நம்ம இளமையா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளும் வந்து இளமையா இருக்கலாம். அதாவது நடிகர் சிவகுமார் இருக்காரு பாத்தீங்களா, 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு.
1: ஆமா,
2: ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து நல்லா மார்க்கண்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து அவர் பேரு இளமையிலயும் புதுமையிலயும் பாருங்க, அவர் எவ்வளவு அழகா இருக்காருன்னு. அது மாதிரி சாத்தியம் தான். அதனால வந்து யாருக்கு இது இல்லை, நம்ம கையில தான் இருக்கு. முதுமையா இளமையா வச்சுக்கிறதுக்கு நம்ம மனசு தான் காரணம். அதனால வந்து எல்லாருமே மனசை நல்லா வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே இளமையா இருக்கலாம்ங்கிறது நடக்கும்.
1: நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க?
3: பாரசாலை திருநந்தபுரம் மாவட்டம்.
1: வணக்கம் ஐயா.
3: அதாவதுயா, புதுமையில இளமை
1: கேட்டிருக்கேன். உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது.
3: அப்படியா ஐயா?
1: ஆமா.
3: அதாவது இளமையா இருக்க உணவு கட்டுப்பாடு,
1: உணவு கட்டுப்பாடு.
3: அதாவது உண்ண வேண்டும் ஐயா,
1: பசித்தால்தான் உண்ண வேண்டும். சரி,
3: உண்ண வேண்டும். ஆமா, அது போக அதிகமா சாப்பிட்டு நம்ம உடல் உருவாக்க.
1: நிச்சயமாக, அப்போ உணவு கட்டுப்பாடும் அளவுக்கு ஏற்றாற்போல் சாப்பிடுவதும் நம்மளுடைய இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்றீங்க.
3: ஆமாம் ஐயா, ஆமாம்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி இணைப்பில் இணைந்த

ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல, இதுக்கு முன்னாடி வந்த நேயர்கள் குறிப்பிட்டது போல, என்ன அப்படின்னா சிவகுமார், நம்மளுடைய நடிகர் சிவகுமார் அவர்களை எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க வந்து இளமைக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அவர் வந்து இளமை காலத்திலேயே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உணவு கட்டுப்பாட்டிலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள், யோகா பயிற்சியை வந்து இன்னும் விடாமல் கடைபிடிச்சு வந்துட்டுருக்கிறாரு. அப்படியும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், உணவு கட்டுப்பாடும் தேவை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ளலாம். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம இப்போ கேட்க போகிறோம். காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து தேவா அவர்களின் இசையில் தான் நம்ம முதல் பாடல் கேட்க போகிறோம். அகத்தியன் இந்த பாடலுக்காக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றலைகளில்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: நேரம் 9:13 ஆயிட்டிருக்குது. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இருக்கிறோம் அடுத்த நேயர்கள் யார், எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சகோதரருக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கழிந்தமல் சகோதரர், நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம் ஐயா, நலம் விசாரித்ததற்கு நன்றி.
2: ஐயா, முதுமையின் இளமை சாத்தியமா?
1: ஆமா,
2: ஒரு அருமையான தலைப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதுமையில இளமை சாத்தியம் தான்
1: ஐயா.
2: வயது வந்து எண்ணிக்கைத்தான ஒளிய, மனதுக்கு உடலுக்கு இல்லையா?
1: மனது சரி,
2: உடலுக்கும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்க, அது ஒரு எண்ணிக்கை தான். என்ன பொறுத்த வரைக்கும் 69 தாண்டி ஓடிக்கிட்டு
1: இருக்கிறேன்,
2: நான் இன்னைக்கு இளமையா இருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மிதி வண்டியில்தான் எல்லா இடம் போகும்.
1: உடற்பயிற்சியும் அடங்கியிருக்கு.
2: மிதிவண்டி போய், அதாவது மிதிவண்டி ஓட்ட ஆரம்பிச்சுதான் உண்டுமான, அவனுக்கு வயதே தேவையில்லை, வயதே கணக்கு இல்லையா? அவன் இன்னைக்கு இளமையாத்தான் இருப்பான். நான் இன்னைக்கு ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறேன், எல்லா பொருளையும் அந்த மிதிவண்டியில வச்சே நான் சைக்கிள்ல ஓட்டிட்டு போய் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வருவேன். என்னோட கொஞ்சம் 7 உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணி, இன்னும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க, வண்டி எடுக்க வேண்டியது தானே, 2-வீலரும்பான், இதுவும் 2-வீலர் தானேன்னு சொல்லி நக்கலாம் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயது வந்து முதுமை வந்து வயசுக்கு, நம்ம உடம்புக்கு இல்லையா, மனசு, அதான் மனசு அளவுல நம்ம இளமையா நினைச்சான் உண்டுமானா?
1: கண்டிப்பா
2: எல்லா காரியமுமே இளமையா தாயா இருக்கு, எளிமையாவும் இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து ஐயா.
1: நன்றி ஐயா, நன்றி.
2: நெல்லை ரெயின்போக்கு நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
3: இனிய காலை வணக்கம்ப்பா, நெடுநாளா இருக்கப்பா உங்களோட பேசி.
1: இனிய காலை வணக்கம்.
3: தேனி மாவட்டம் சின்னமும் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்ப்பா. தோற்றத்துல வந்து சாத்தியம் இல்லப்பா.
1: தோற்றத்துல சாத்தியம் இல்லை.
3: இல்ல, ஆனா அதாவது என்னாலே ஒப்பனை பண்ணாலும் நம்ம தோல் சுருக்கம் காட்டி கொடுத்துரும்ப்பா.
1: நிச்சயமா.
3: ஆனா நேர்மறை எண்ணத்தின் நிறைவால மனசு என்றைக்குமே இளமையா இருக்கும்பா. முதுமையில மனசு இளமையா இருந்தாலும் உடல் சோர்வடைஞ்சிருப்பா, எந்த விதமான கடின வேலையும் செய்ய முடியாதுப்பா.
1: நிச்சயமாக. சில பேர்
3: வேண்டுமானா நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம வேலை செய்யறோம் நினைக்கலாம். தவிர வேலை செய்யும் மூலம் நம்மளுக்கு வந்து களைப்பு வந்துருப்பா.
1: உங்க கருத்துப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்றீங்க.
3: முதுமையில, அதாவது இன்றைய வந்து உடலுக்கு சொன்னாரு உணவு கட்டுப்பாடு சொன்னாரு. ஆனா நம்ம உணவை வந்து கட்டுப்பாடு மீறுவதற்கு நிறைய வழி வாய்ப்புகள் இருக்குப்பா. ஆசைய கட்டுப்படுத்தாதப்ப உணவு கட்டுப்பாடு முடியும். உணவு கட்டுப்பாடு இருந்தாலும் இளமையாக தோட்டத்தில் இருக்க முடியாது. சிவகுமார் சொன்னாங்க, வழிமுறையெல்லாம் நம்மளால பின்பற்ற முடியாது. வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது அவங்கள மூலமா கடினம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கடினமாக தான் இருக்குமே தவிர முடியாது அப்படின்றது நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, சில பேரால் உணவு கட்டுப்பாடு நிச்சயமாக தோற்றத்தில் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வர முடியாட்டியும் நம்மளுடைய மனதை வந்து இளமையாக வைத்துக்கலாம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போவே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதுமையில் இளமை அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சமூக வலைதளங்கள் இப்போ ஆளுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏகப்பத்த மாதிரியான மருந்துகளையும் சரி, நிறைய வேதியியல் பொருட்களையும் சரி, இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு சாதனங்களையும் சரி வாங்கிடுறாங்க. அதாவது சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய அந்த நபரின் கருத்தை கொண்டு வாங்கிடுறாங்க. அதான் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து கேள்விக்குறியாகுது. அங்கேருந்து தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சொல்லி சில வியாபார யுக்திகளை நம்ம மேலே நம்மளுடைய ஆசைகள் மீது திணிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக இருங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி,

ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் மேல்பார்வையில் மட்டும்தான், இல்லை மருத்துவர் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் பண்ணுறாங்க, அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும், நமக்கும் அது பொருந்தும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க, முயற்சியும் பண்ணாதீங்க. உணவுலேருந்து ஆரம்பித்து உடற்பயிற்சியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்கலாம். டூயட் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் டி கே கலா. அந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க வைரமுத்து. பாடல் காட்சலைகளில் வந்துகிட்டே இருக்குது.

0: முதுமையில் இளமை சாத்தியமா அப்படின்ற தலைப்பில் அடுத்து வர நேயர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். நேரம் 9:22 ஆயிட்டு இருக்குது. வணக்கம்.
1: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் எனது அன்பு தொகுப்பாளருக்கு பணிவான காலை வணக்கம்.
0: பணிவான காலை வணக்கங்கள், நன்றி, சொல்லுங்க.
1: திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையிலிருந்து சேரங்க சாமி பேசுகிறேன் ஐயா.
0: வணக்கம்.
1: இளமைக்கு முதுமை சாத்தியமா?
0: ஆமா,
1: சாத்தியம் இல்லாததுங்க.
0: சாத்தியம் இல்லாது எந்த மாதிரியான விஷயம்
1: இதை பார்த்தீங்கன்னா, இப்போ கிமுங்கிற மாதிரி 80களுக்கு முன்பு 80களுக்கு பின்பு அன்னைக்கு வந்து சத்தான உணவு விடுதுங்க, மருந்து இல்லாத உணவுங்க, பலமா இருந்தாங்க.
0: ஏன்னா
1: அது சாத்தியம், 80களுக்கு முன்னாடி சாத்தியம்,
0: நிச்சயமா
1: சாத்தியம். ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து 80 வயசு ஒரு 80 வயதுல ஒரு முதியவர் வந்து இன்னைக்கு மாட்டுவண்ணி எழுதி போறார், கையில எழுதி போறாரு இன்னைக்கு, அந்த அளவுக்கு முடியுது. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சின்ன சொல்றேங்க, ஒரு ஒரு மிஷின் அந்த மிஷின் ஏத்துறேன்னா பையன் ஆள் நல்ல ஜம்முன்னு திறமா இருக்கிறான், என்னால முடியாதுங்க அப்படிங்கிறான்.
0: அப்ப இளமையில
1: அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவு சரியான உணவு இல்லை, புறம் மருந்தே உணவுங்க. என்னதான் கட்டுப்பாடு பண்ணாலுமே அந்த அந்த உணவு சரியா இருக்கும். உணவு இன்னைக்கு இருக்கணும், பர்கர் பீஸா அது இது போன அதுதான் சாப்பிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு பசங்க குழந்தைக்கு வாங்கி கொடுத்த பெரியவருக்கு ஒரு 75 பெரியவருக்கு ஒரு என்ன பர்கர் கொடுத்ததுக்கு 2 நாள் சாப்பிட்டுனா அதே போய் ஏக்குறாரு.
0: பாத்தீங்களா? ஆமா,
1: என்ன
0: சொல்லிருக்காங்க இளமையில வந்து தோற்றங்கள் இருக்காது, ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி இருந்த பெரியவங்க எல்லாருமே இளமையில அந்த முதுமையிலும் இளமையை கடைபிடிக்கிறாங்க, இனி வரக்கூடிய இளைஞர்களுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
2: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சு மட்டும்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார். அதாவது முதுமையில் இளமை சாத்தியமாங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் சத்தியமா சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னதான் நாம மேக்கப் பண்ணாலுமே அந்த ஃபேஸ் அப்பியரன்ஸ் காட்டி கொடுத்துருங்க சார்.
0: ஆமா சரி.
2: அது மட்டும் இல்ல, இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அது ஆட்டோமேட்டிக்கா 45 வயசுக்கு மேலே வரும்போதே தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தருக்குமே. நாம வெளியில வேணா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கலாம், அதாவது எப்படின்னா அந்த பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக் அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய
0: மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண் கூட பார்க்க முடியுது. சில பெரியவங்க இன்னி வரைக்குமே சரி, அந்த காலையில நம்மளை விட சீக்கிரமா எழுந்திருக்கிறது, வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் நமக்கு முன்னாடியே அவங்க வந்து முடிக்கிறது. இன்னும் பார்த்தோம்னா சில பேர் வயக்காட்டில் காலையில நம்ம வந்து வேலைக்கு இருக்கும்போது அவங்க வந்து வந்து வரப்பு வெட்டுறதும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த இளநீர் வெட்டுற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரியவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அவங்களுடைய உணவா, இல்லை பழக்க வழக்கங்களா, இல்லை எந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடை அவங்க கடைபிடித்தாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அது நம்மளுடைய இளமையை தக்க வச்சுக்கிறதுக்காக சின்ன ஒரு முயற்சியாக இருக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்லிக்கிட்டே நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் பல கருத்துக்கள் நம்ம கேட்க தான் போகிறோம். நிறைய அட்வைஸ் நமக்கு கொடுக்க காத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுடலாம். நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனியுடைய இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்கிறாங்க நரேஷ் ஐயர் மற்றும் தீபா மிரிராம், மற்றும் இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க பழனி பாரதி.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நேரம் 9:31 ஆயிற்று. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
2: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றை நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: வணக்கம்.
0: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
0: பரவே வராது. அதாவது கவி பேரரசு கண்ணதாசன் அழகா சொன்னார் பாருங்க, அதாவது 20 வயதில் என்னை 250 ஆண்டு காலம் இறைவன் என்னை வைத்தானே ஆனால் அனைத்தையும் அனுபவிப்பேன்னு சொன்னாரு. நில்லாத பருவமே நிவலன் கொடுத்ததே இல்லாம இறுதியாகும். அதாவது இயற்கையில் வசந்தம் போனால் வசந்தம் வரும் பாத்துங்க. இந்த காலத்துல இந்த மாசம் மழை பெய்யலன்னா அடுத்த மாசம் மழை பெய்யக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இளமையில நாம இழந்ததை முதுமையில ஒரு காலமும் அலங்கரிக்க முடியாது. முகப்பாவனையிலையும் சரி எதுலையும் சரி என்னுடைய கருத்து, இளமையில நம்ம செஞ்ச, நான் எல்லாம் வந்து சின்ன வயசுல கபடி விளையாடினேன்
1: சார்,
0: பல பரிசுகள் வாங்கிருங்க. இன்னைக்கு எனக்கு 64 ஆகவே இன்னைக்கு எனக்கு வந்து அந்த கபடி விளையாட பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, விளையாடுறதுக்கு நானே என்னால முடியல. இளமையில 20 வயசுல இல்ல, நான் துள்ளி குதிச்சு ஓடனே. பள்ளி போயின்றது ஒரு காலம், துள்ளி திரிந்தது ஒரு காலம்,
1: சாத்தியம் இல்லை,
0: அத முடியல.
1: முடியல.
0: ஆமா, என்னன்னா

0: கபடி விளையாடினேன் சார்.
1: ஆஹா,
0: பல பரிசுகள் வாங்கிருங்க. இன்னைக்கு எனக்கு 64 ஆகவே இன்னைக்கு எனக்கு உண்டு. ஏன்னா அந்த கபடி விளையாட பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, விளையாடுறதுக்கு நானே என்னால முடியல. இளமையில 20 வயசுல நான் துள்ளி குதிச்சு ஓடனே. பள்ளி பயின்றது ஒரு காலம், துள்ளி திரிந்தது ஒரு காலம்.
1: சாத்தியம் இல்லை,
0: அத முடியல. ஆமா, என்னன்னா ஆகாரங்கள் வந்து உறவுகள் சொன்ன மாதிரி ஆகாரங்கள் எல்லாம் நம்ம லிமிட்டு தான், நம்ம எல்லாமே லிமிட்டா தான் சாப்பிடுறோம். உடம்பு இன்னைக்கு ஓரளவுக்கு தெம்பா தெளிவா தான் வச்சிருக்கேன். ஆனா அன்னைக்குள்ள பருவம் இந்த இன்னைக்கு முதுமையில கிடையவே
1: கிடையாது. நன்றிங்க ஐயா. நன்றி. இணைப்பில் அடைத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு வணக்கம் சார். காலை பணிவான வணக்கம். ரவிக்குமுதம் மூலையரப்பட்டி சார்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: நம்மளால முடியாது. என்ன சார், நம்ம மன தைரியம் தான் சார்.
1: மன தைரியங்க.
2: எனக்கு 58 வயசு ஆகுது. எத்தனை டெக்னாலஜி எது வந்தாலும் இயற்கை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
1: அதுக்கு
2: காரணம் எங்க அப்பா வழிகாட்டு. காலையில 4 மணிக்கு அடிச்சு எழுப்பி விட்டுருவாங்க. மாட்டை குளிப்பாட்டு, வாய்க்காட்டுக்கு கலப்பை தூக்கு, அந்த உடல் பயிற்சி கொஞ்சமா செய்யிட ஓடும்பாங்க, ஓட விடுவாங்க. ஓட விடும்போது நம்மளோட ஆரோக்கியம் வரும்போது நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். வாழ்க்கைக்கு துணையா இருக்குப்பா. பொங்கல மாதிரி எங்க பாட்டி சாகும் போது 113 வயசு. யாரையுமே அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே முள்ளு வெட்டுவாங்க, சாணி தட்டுவாங்க, அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, தட்ட கனி வச்சிருவாங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன, சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். ஒரு வேலையா நம்மள இப்ப எங்க வீட்டுக்கு எல்லாம் பாருங்க, இன்னைக்கு நான் பாத்திரத்தை கழுவி போட்டு 5:30 எல்லாம் வெளியே போயிரு வேலைக்கு. என்னோட வேலை வந்து சமையல் வேலை. கிண்ட கிண்ட படக விட்டுறமோ இல்லையா, இந்த குடிப்பை கிண்டதுலயே அது எனக்கு ஒரு வலிமையை கொடுக்கும் சார். சோம்பேறித்தனத்தை விட்டுறணும் சார். அதாவது ஒவ்வொரு முயற்சி எடுக்கணும். இப்ப டெக்னாலஜி வருது, நல் வழிக்கு தான் வருது. ஏன் அந்த இயற்கையை பயன்படுத்தினா என்ன.
1: சரிங்க. நன்றி.
2: ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி. இணைப்பில் நம்ம இரவு மாதிரியான கருத்துக்களையும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சூப்பரான பாடலையும் கேட்டுருங்க. உயிரை திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ் ஜானகி, குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: நேரம் 9:40, ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6ல அடுத்ததான் நம்ம கூட கலந்துக்க போற நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததுக்கு நன்றி. காலை வணக்கங்கள், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன பாயிண்ட்னா, நமக்கு இளமையா இருக்கணும்னா முக்கியமா வேண்டி தலையிலுள்ள முடி அலங்காரம் அது கண்டிப்பா இருக்கணும்னா வீட்டுல உள்ள சவர் பைப் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் குளிக்கவே கூடாது.
0: எதனால
1: தோரி குளிச்சாச்சானா கண்டிப்பா அந்த முடி உதிராது, முடி இருக்கும், கரையாம இருக்கும், வெள்ளம் வராது. இது தவிர கண்டிப்பா இந்த பம்பு மோட்டர் தண்ணி எல்லாம் குளிச்சாச்சானா கண்டிப்பா அது முடி கழுவி பறந்து போயிடும். இது ஒரு அனுபவத்துல பார்த்தா உண்மைகள் எல்லாம். நான் இப்பொழுதும் கூட பக்கெட்ல தண்ணி குடிச்சா குளிச்சுட்டே இருக்கேன், இருந்தாலும் தலைவர் முடி அழகா இருக்குது பார்த்து ஏன் பெருமை பார்த்து காட்சி அளிக்கிறது சொல்லிக்கொண்டு வாழ்த்துறை போடுவேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம், சாபாஷ்.
0: நன்றி. ஒரு வித்தியாசமான ஒரு இதை சொல்லியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், வாழ்க வளம்லாம் சாமி பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா, காலை வணக்கங்கள், சொல்லுங்க.
2: உடற்பயிற்சி இந்த தியானம் இதெல்லாம் பண்ணும் போது நம்ம மனசுக்கு எப்பவுமே இளமையாவே வச்சுக்கலாம்,
0: மனது இளமையாக இருக்கும். ஆனா தோற்றத்துல இளமையா இருக்கிறது எப்படி உங்களுடைய
2: மனது இளமையாக இருக்கும்?
0: இளமை இருக்கலாம், அப்ப முதுமையிலும் இளமை சாத்தியம் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா, இயற்கை ரசிக்கிறது, இந்த குழந்தை போல மனசு, நேர்மறையான எண்ணங்கள்
0: இதெல்லாம் வளர்த்துக்கலாம்.
2: இந்த அளவான உணவு இந்த மாதிரி இருந்தாலே நல்லா.
0: நன்றிமா, நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு, கருத்துக்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் தான் நம்ம கேட்க போகிறோம். வீரம் திரைப்படத்திலிருந்து விவேகா வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் மகிழினி மணிமாறன் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க.

0: நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் FM ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்த பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு நாளை இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். நேர்களே, நேரம் 9:47 ஆயிட்டிருக்குது. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதுமையில் இளமை சாத்தியமா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கிறீங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இருக்கேன், தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், ஜோதி பாண்டியன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: பாட்டு ஓடிட்டு இருக்கீங்க, இந்த வெளியே வந்து

0: வானொலியை கம்மி பண்ணிருங்க.
1: இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், இளமை வரும் முதுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை ஒன்றுதான். இளமை வலிமையுடன் திறமைகளும் ஒன்றிணைந்து முன்னேற துடிக்கும் வலிமை, அடித்தளம் வலிமையுடன் உயரும் இளமை என்றும் இளமை எனும் கோலம், தன்னால் முடியும் என்று நினைத்ததை முடிக்கும் எண்ணம், முதுமை வலிமையான அடித்தளங்களுடன் கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடம், நிமிர்ந்து நிற்கும் கோபுரம், அகவை 58 தொடாமல் பணி நிறைவு வெளியேற்றம், அதற்கு மேல் அனுபவம் தந்த பாடம் மீண்டும் இளமை எனும் புதுமை, மனிதநேயம் பொங்கி பாயும் முதுமை வரும் நேரம், மீண்டும் ஒரு பிறவி போல் நம்பிக்கை வானம், இன்றுதான் பிறந்தோம் என்று ஒவ்வொரு நாளும் பறக்கும் அதிசயம், மன வலிமை எதையும் தாங்கும் இதயம் முதுமையில் பிறக்கும். ஆகஸ்ட் 14 என் அகவை 77 தொடுகிறது. நல்லொழுக்க வாழ்க்கை தீய எண்ணம் இல்லாத களங்கமில்லாத மனது ஆயுளை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு அழைத்துச் செல்லும். துள்ளித் திரியும் இளமை முதுமையில் பெருமை உள்ளும். என்னை பொறுத்தவரையில் முதுமையில் நிச்சயம் மன வலிமையோடு பாசத்தேரில் உறவுகளின் அன்பு நம்மை காக்கும் நம்பிக்கை, பேருந்து பயணத்தில் நின்று கொண்டு பயணம் செய்ய ஆசை, வேளா வேளைக்கு மென்மையான சுவையான உணவுகள், எல்லோருக்கும் பாசம் பொங்கி பாசம் பாச போகியை தூவ வேண்டும். இன்றைய தவம் இன்றைய தலைப்புப்படி எனக்கு முதுமைதான் சொர்க்கம். மேக கூட்டங்களுடன் பயணிக்கிறேன். ஒற்றுமையுடன் ஒன்றுபட்டு மூத்த குடிமகன் என்ற சிறப்பு பட்டத்துடன் ஆயுளை வளர்த்து மனித நேயத்துடன் இன்னும் மிக மிக ஆவல் வாழ, இன்னும் மிக மிக ஆவல்.
0: நன்றிங்க ஐயா, நிச்சயமாக உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கும் பழிக்க வாழ்த்துக்கள். நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க
2: சார்? நான் ரெட்டியாபுரம் செல்வம் பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்
2: சார். நல்ல இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரத்துக்கு நன்றியா
2: சார். முடியாது எதுவும் கிடையாது சார், கண்டிப்பா சாத்தியம் தான். என்ன பொறுத்தவரை
0: சாத்தியம்
2: தான், மனசு இருந்தா மார்க்க உண்டு சார், கண்டிப்பா.
0: சரி,
2: அது எவ்வளவு தூரம் மன வந்து வயசு ஆனாலும் பரவாயில்ல சார், மனசுல ஒரு ஒரு பெரிய ஒரு தைரியம் இருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது,
0: வேற ஒண்ணுமே இல்ல.
2: ஒரு ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்தாலே எந்த வேலையும் செஞ்சிடலாம், எங்கனாலும் ஓடிடலாம், என்னனாலும் பண்ணிடலாம்.
0: அப்ப முடியும் அப்படின்றதுதான்
2: வேணும், கண்டிப்பா.
0: நிச்சயமா, அப்ப முடியும் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து இல்லையா?
2: கண்டிப்பா சார், முடியும் சார், 100% முடியும் சார்.
0: நன்றி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள் நிச்சயமாக. நன்றி,
2: நன்றி சார, தேங்க்யூ.
0: நன்றி. நம்ம இருபெரும் கருத்துக்களை நம்ம கேட்டோம். சில பேர் இருக்கும் அப்படின்றதே சொல்கிறாங்க, சில பேர் தோற்றத்தில் அந்த மாதிரியாக இருக்க முடியாது, இளமை மனது இளமையாக இருந்தாலும் தோற்றங்களில் அது வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. நேரம் 9:50 விளம்பரம் ஒன்றை தொடர்ந்து நம்ம பாடல் கேட்டுடலாம். வேலாயுதம் திரைப்படத்திலேருந்து விஜய் ஆண்டனி இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க சங்கீதா ராஜேஸ்வரன், மற்றும் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாங்க விவேகா. விளம்பரத்தினை தொடர்ந்து பாடலையும் கேட்டு வந்துருங்க.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களே, நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். 9:54 ஆயிட்டிருக்குது. இன்றைக்கி முதுமையில் இளமை சாத்தியமா அப்படின்ற தலைப்பில் நிறைய நேர்கள் நம்மக்கிட்ட கலந்துக்கிட்டாங்க. சில பேர் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, உணவு கட்டுப்பாடு முறைகள், தியான முறைகள், அது மட்டும் இல்லாமல் தோற்றத்தில் உங்களுக்கு வந்து இளமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைனாலும் உங்களுடைய பழக்க வகங்களை நெறிப்படுத்திக்கோங்க, நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நம்ம கேட்டோம். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. காற்றலைகளில் பேட்ட திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் நம்ம பாட போகிறோம், கேட்க போகிறோம். என் நிகழ்ச்சி நேத்து பாடலை தொடர்ந்து நேரம் 10:02 கேட்க போகிறோம். மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நிறைவான பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதி அர்ஜுனாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1260 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மோசமான வானிலை காரணமாக கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டிருந்த அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது. காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜிண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் இப்ப கேட்க போறீங்க உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட மனம் பெருமிதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462256113335 இந்த எண்ணுக்கும் 2561133 எண்ணுக்கும் நீங்க அழைக்கலாம். நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வைகுமதி. முதல் நேயர் யார் இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்க? கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான கேள்வியை சொல்லிடலாம். பெரிய கண்கள் கொண்டு அதே சமயம் தன் கண்களை அசைக்க முடியாத உயிரினம் எது? இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். பேசுறேன்.
1: வாங்க சுதாமா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு பிரியமுடன் படத்துல இருந்து பூஜாவா பூஜாவா.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? பெரிய கண்கள் கொண்டு அதே சமயம் தன்னுடைய கண்களை அசைக்க முடியாத உயிரினம்
2: எதுன்னு?
1: கரடியா இருக்குமோன்னு சொல்றீங்களா? ஆந்தை. சரிங்களா, ஆந்தைக்கு பெரிய கண் இருக்குதுல்ல. சூப்பர், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. ஆந்தையோட கண்கள் மனிதர்களை போல பந்து வடிவில் இல்லாம நீளமான குழாய் வடிவில் மண்டையோட்டோட இறுக பிணைக்கப்பட்டிருக்குதான். அது மட்டும் இல்லாம கண்களை அசைக்க முடியாது அப்படின்றதால ஆந்தைகள் வந்து தங்களுடைய தலையை வந்து அப்படியே 270 டிகிரி கோணத்துல சுழற்சி பின்னால இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்க்கக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்கும். இதோடைய கண்கள் அளவு மொத்த உடல் எடையில 5%. இதனால நள்ளிரவுலையும் மிக துல்லியமா பார்க்கக்கூடிய திறனை இது வந்து பெற்றிருக்கிறதாம் சொல்லப்படுது. இப்ப வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:11 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். உலகத்திலேயே ரெண்டு நாடுகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் எது? இதுதான் கேள்வி. பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம்.
1: அன்பு சகோதரி சிறுவை கோமதி அவர்களுக்கு காலை வணக்கம். இன்றிருந்து அன்பான நேர் அம்பலவாணன். மனம் விரும்புது நிகழ்ச்சியின் வழியாக
0: வாங்க. அம்பலவாணன் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: சரி, உங்களுக்கான பாடல்
1: என்ன?
0: ஆடி மாசம் அப்படிதான் இருக்கும். காத்து இருக்குதா?

0: நல்லா இருக்குமா?
1: காற்று நல்லா இருக்கு.
0: காட்டு காண்டி வருவாங்க.
1: வருவாங்க, சரி சூப்பர். அப்படியே நீங்க
0: நல்லா
1: என்ன
0: இருக்கு.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: இன்னிசை பாடி வரும் இது பாரு அந்த பாட்டுமா,
1: அந்த பாட்டை அப்படியே குற்றாலத்தை
0: குண்டாசனமா சொல்லு
1: நோக்கி
0: படத்துல.
1: நோக்கி அனுப்பி விடுறோம். அப்படியே நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா?
0: சரி சொல்லுங்கம்மா.
1: உலகத்திலேயே ரெண்டு நாடுகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் எதுன்னு ஆப்ஷன் கொடுக்கணுமா? இந்த விமான நிலையம் வந்து பிரான்ஸுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் நடுவில் இருக்குது.
0: சரி
1: சரி, அப்போ நானே இன்னொன்று சொல்லவா? ஜான் எஃப் கென்னடி விமான நிலையம், அது மட்டும் இல்லாமல் யூரோ ஏர்போர்ட் பாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோ ஏர்போர்ட்
0: ஜான் எஃப் கென்னடி அம்மா,
1: ஓ ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம், யூரோ ஏர்போர்ட். சரிங்களா?
0: அப்படியாம்மா,
1: சரி சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு, நன்றி. இந்த விமான நிலையம் வந்து பிரான்ஸ் நாட்டோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருந்தாலும் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கும் இது வந்து சமமாக பகிர்ந்துக்கிறாங்க. அதே போல் விமான நிலையத்துக்குள்ளே நுழைந்ததுமே நீங்கள் வந்து ஸ்விட்ச் பகுதிக்கும் செல்லலாம், பிரான்ஸ் பகுதிக்கும் வந்து செல்லலாம். நடுவில் வந்து ஒரு சர்வதேச கட்டுப்பாடு எல்லை கோடு மட்டும் வந்து பிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்தோட ஃபாசல், ஃப்ரான்ஸோட மல்ஹவுஸ் மற்றும் ஜெர்மனியோட ஃப்ரைஃபர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நகர மக்களுமே இந்த ஒரு விமான நிலையத்தை வந்து பயன்படுத்துறாங்களாம் அதுமும் சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:19 ஆயிட்டுருக்கு. மனம் விரும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். எவரெஸ்ட் சிகரத்தை விட பெரியது ஆனால் நம்ம பூமியில் இல்லாத சூரிய குடும்பத்தோட மிக பெரிய எரிமலை எது? இதுதான் கேள்வி. வணக்கம்
1: மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கிறோம் சுப்பிரமணியன் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா அந்த பாட்டு அப்படியே புலாங்குளத்து பக்கம் அனுப்பி விடுவோம். சரி, கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? எவரெஸ்ட் சிகரத்தை விட பெருசு ஆனா நம்மளுடைய பூமியில இல்லாத சூரிய குடும்பத்தோட மிக பெரிய எரிமலை
1: எதுன்னு
0: ஆப்ஷன் கொடுக்கணும். சரி, எட்னா எரிமலை, ஒலிம்பஸ் மான்ஸ். முதல்ல சொன்னது வச்சுக்கோமா? சரி, இது ரெண்டாவது சொன்னது. சரிங்களா, ஒலிம்பஸ் மான்ஸா அதுக்கு பேர். சரி, சூப்பர், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. இந்த பிரம்மாண்டமான எரிமலை நம்மளுடைய அண்டை கிரகமான செவ்வாய் கிரகத்தில் அமைஞ்சிருக்கு. இதோடைய உயரம் சுமார் 22 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பூமியில் மிக உயர்ந்த எவரெஸ்ட் சிகரத்தை விட இது 3 மடங்கு வந்து உயரமாக இருக்குதான். இந்த எரிமலையோட அடிப்பகுதியோட அகலம் பிரான்ஸ் நாட்டோட மொத்த பரப்பளவுக்கு சமமானது அப்படின்னும், அதோடைய பிரம்மாண்டத்தை நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான எரிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல், உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:25 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்குறீங்க மனம் விரும்பி நிகழ்ச்சி, உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோடு வளம் வந்துட்டே இருக்குது. நேர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 அன்று முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் FM ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒளிபரப்பு 8:00 ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். மனம் விரும்பி நிகழ்ச்சியில் அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத நாம் சொல்லிடலாம். பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யார்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம், முகவர்லேருந்து ஜோதி பேசுகிறேன் மேடம்.
0: ஜோதியம்மா சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வேலைக்காரன் படத்துலேருந்து தோட்டத்தில் பார்த்து கட்டி பார்த்து இருக்கேன் பார்த்தேன்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். அப்படியே அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களாம், பிளாஸ்டிக் சர்ஜரியை அதனுடைய தந்தை யார்
1: அப்படின்ட்டு?
0: எட்வர்ட் ஜென்னர் சுஸ்ருத்தர்.
1: ஆ,
0: சுஸ்ருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லுவான். சரி, சூப்பர், அது அவங்க தான். சரிங்களா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இவங்க பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்க எழுதின சுஸ்ருத சம்ஹிதை அப்படின்ற சொல்லக்கூடிய

0: நூலில் மூக்கு சீரமைப்பு பற்றி வந்து அந்த காயங்களை எப்படி தைக்கணும், அதே போல் நிறைய அறுவை சிகிச்சை கருவிகளை வந்து பற்றி ரொம்ப விரிவாக விவரித்து எழுதியிருப்பாங்க. இவரை பற்றின ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, கிபி 600 ஆண்டிலேயே வந்து சுஸ்ருத்தர் துண்டிக்கப்பட்ட மூக்குகளை மீண்டும் சீரமைக்கக்கூடிய முறையும் கண்டுபிடிச்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி நுட்பங்களுக்கு இவங்களுடைய முறைகளே வந்து அடித்தளமாகவும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
1: தன்னன்னார தந்தனன்னா, தன்னன்னார தந்தனன்னா, தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து இருக்கு.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: நாளே எல்லாருக்கும் ஸ்பாம் கம்மியாகுமா?
1: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
2: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. Try D&D app இப்பவே ப்ளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:34 ஆயிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத, அடுத்த நேருக்கான கேள்வியை வந்து நம்ம கேட்டிருக்கலாம். உலகத்திலேயே நிறமே இல்லாத தூய்மையான ரத்தம் கொண்ட மீன் எது? இதுதான் கேள்வி. வணக்கம்
1: மேடம்.
0: வாங்க, யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அமேரிக்கிலிருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
0: ராஜ் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சிங்களா உலகத்திலேயே நிறமே இல்லாத தூய்மையான ரத்தம் கொண்ட மீன் எது அப்படின்ட்டு? க்ளூ ஏதாவது கொடுக்கணுமா? ரெட் சால்மன். இன்னொரு மீனோட பேர் வந்து ஐஸ் ஃபிஷ், பனி மீன் வச்சுக்கலாம். ஏதாவது ஒண்ணு வச்சுக்குவோம், கடைசியில சொன்னதான். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. அண்டார்டிகா ஐஸ் ஃபிஷ் அப்படிம்பாங்க. அண்டார்டிகா கடலோட உறை பணியில வாழக்கூடிய இந்த மீன்களோட ரத்தம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மாதிரி ரொம்ப தெளிவா இருக்குமா, இதுல சிகப்பு நிறமே இருக்காதான். அதே போல இதுக்கு முதுகெலும்பு இருக்கக்கூடிய மீன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதில் வந்து மனிதர்கள் பிற விலங்குகளுக்கு ரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியது ஹீமோக்ளோபின் இல்லையா, அந்த புரதம் வந்து இருக்கும். ஆனால் இந்த ஐஸ் ஃபிஷ்ஷில் வந்து உடலில் ஹீமோக்ளோபினோ அல்லது சிவப்பு ரத்த அணுக்களோ சுத்தமாக இருக்காதான். அண்டார்டிகாவில் இருக்கிறதுனால அதில் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும் நீரில், அதனால் இதில் இதோடைய பெரிய இருதயம் மற்றும் இரத்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாகவே தண்ணீர்லேருந்து நேரடியாக ஆக்சிஜனை வந்து உடலுக்குள்ளே உறிஞ்சி உயிர் வாழக்கூடிய தன்மை வந்து இந்த ஐஸ் ஃபிஷ்ஷுக்கு வந்து இருக்குது. அண்டார்டிகா ஐஸ் ஃபிஷ் அப்படிங்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:41 ஆயிட்டுருக்கு. மனம் பெறும்புது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். மனித உடலில் இரத்த ஓட்டமே தேவையில்லாத காற்றிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை உறிஞ்சி சுவாசிக்கக்கூடிய பகுதி எது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாகர்கோவில் புன்னைநகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து அழகை ஒன்றை ஆதரிக்கிறேன். அதில் பாடல் வரி கவிஞர் வாலி, இளையராஜா, பாடியவர் வாஞ்சேரம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? மனித உடல்ல எந்த பகுதிக்கு ரத்த ஓட்டமே தேவையே
1: கிடையாதுன்ட்டு
0: காது மடல். இன்னொரு க்ளூ என்னன்னா வெளி வெண்படலம். காது மடல் சொல்றீங்களா? வெளி வெண்படலம். சரிங்களா ஆன்சர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. கார்னியாவில் இரத்த நாளங்கள் இருந்திருந்தால் அது வெளிச்சத்தை மறைச்சி அது நம்மளுடைய பார்வையை மங்களாயிக்கிருக்கும். அதனால தான் நம்மளுடைய விழி வெண்படலத்தில் இரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி ஊடுருவி தெளிவாக தெரிய வேண்டும் அப்படின்றதுக்காக இயற்கையாகவே இதில் வந்து இரத்த ஓட்டம் இல்லாமல் வந்து அமைஞ்சிருக்கக்கூடியது. நம்ம உடலில் மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தம் வழியாக ஆக்சிஜன் வந்து செல்லும். ஆனால் கண்ணோட கார்னியா பகுதிக்கு மட்டும் இரத்த குழாய்களே வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வந்து இரத்தத்திலிருந்து பெறாமல் நம்மளோட கண்ணை திறந்து வச்சுருக்கும் போதே காற்றிலிருந்து நேரடியாக உறிஞ்சி அந்த ஆக்சிஜன் வந்து கண்ணுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம கண்களை இப்போ ஒருவேளை மூடி தூங்கும்போது கூட கண்ணீரின் மூலமாகவோ கண்ணிமைகளோட உட்புறத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் மூலமாகவோ இது வந்து ஆக்சிஜனை வந்து வாங்கிக்குதான். இப்போ வருது உங்களுக்காக பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: Want to play with me? No, no,

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:47 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். உலகத்திலேயே மிக நீளமான ஒற்றை சொல், அதாவது லாங்கஸ்ட் வேர்டு வந்து எதை குறிக்குது, அதை வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அடுத்த நேயர் யார், எங்கேருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஜெயக்குமார் சார், சொல்லுங்க. பாட்டு பாடல் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அகல் விளக்குகள் படத்துல இருந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சீங்களா உலகத்திலேயே மிக நீளமான ஒற்றை சொல் எது அப்படின்ட்டு?
1: ஒற்றை
0: ஏதாவது ஒரு ரெண்டு ஆப்ஷன். சரி, டைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித புரதத்தோட முழு வேதியியல் பெயர், வேதியியல் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறோட பெயர். எழுத்துக்கள் வந்து இருக்குதாவும் சொல்றாங்க. ஒரு மனிதன் இந்த வார்த்தையை திக்காம திணறாம தொடர்ந்து வாசிச்சா

முழுமையாக சொல்லி முடிக்கிறதுக்கே சுமார் 3.5 மணி நேரம் ஆகுமா. அடடே அப்படின்னு இருக்கா. இது மிகவும் நீளமாக இருக்கிறதால உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் அகராதி கூட இந்த வார்த்தையே தன்னோட புத்தகத்தில் இன்னும் அதை எழுத முடியல அப்படின்னு சொல்கிறாங்க.

10:54 ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். இந்தியாவோட மிக நீளமான தரைவழி பாலம் எது? இதுதான் கேள்வி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? அம்மா கேக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? உங்களோட லைன்ல ஏதோ பிரச்சனை. சரி, அந்த பாலத்தோட பேரை நம்மளே சொல்லிடுவோம். புபேன் ஹசாரிகா பாலம் அப்படின்னு சொல்றாங்க. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை இணைக்கக்கூடிய இந்த பாலம் லோஹித் ஆற்றோட குறுக்கே வந்து கட்டியிருக்கிறாங்க. இதோட நீளம் சுமார் 9.15 கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கே நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கருணா திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததா 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹவுரா பாலம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக வளம்புற காத்துட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் காலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோட காற்றலைகளில் கலந்திருந்தேன். நான் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சோனமுத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: முற்பகல் வணக்கங்கள் நேயர்களே. நேரம் கால் 11:03 ஆயிட்டிருக்குது. நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. தொடர்வது மணித்திருநாடு நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம இந்தியாவின் பல முக்கியமான அம்சங்கள் குறித்து நம்ம கேட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறதுக்கு

ஒரு சூப்பரான பாலத்தை பற்றின ஒரு கதை தான். பாலம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பல ஆறுகள் மனதில் வந்து தோணலாம், அதில் மேலே நடக்கக்கூடிய பாலங்கள் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு வந்து எழலாம். ஆனால் நிறைய பாலங்களுக்கு நிறைய விதமான வரலாறுகளும் இருக்குது, அது வந்து நினைவு சின்னமாகவும் மாறியிருக்குது. இன்றைக்கி அப்படி ஒரு பிரபலமான இந்தியாவின் மிக முக்கியமான பாலம் பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களும் வளம் வர காத்துகிட்டே இருக்குது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏர் ரஹ்மான் இசையில் தான் நம்ம முதல் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க உன்னிகிருஷ்ணன்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: நேயர்களே, மனிதநாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு பாலத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாலம் அப்படின்னு சொன்ன உடனே உலகில் பல இடங்களில் பல வடிவங்களில் நமக்கு வந்து பாலம் இருக்குது. பொறியியல் துறையின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் பாலங்கள்னு நிறையவே இருக்குது. நம் இந்திய நாட்டில் கூட பல பாலங்கள் கட்டுமான தொழில்நுட்பத்தின் எடுத்துக்காட்டாகவே விளங்குது அப்படின்னே சொல்லலாம். ஆற்றை கடக்க உதவக்கூடிய பாலங்களில் வெறும் கட்டுமானமாக மட்டுமே இல்லாமல் அதை அறிவியல் அழகோடு கட்டியிருக்காங்க. அப்படி ஒரு பாலம் தான் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஹவுரா பாலம். கொல்கத்தாவின் ஒரு முக்கிய அடையாள சின்னமாகவே இந்த ஹவுரா பாலம் இருக்குது. ஹூக்லி ஆற்று மீது அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான எஃகு பாலம் தான் இந்த ஹவுரா பாலம். இது உலகின் மிக நீளமான கேண்டிலீவர் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேண்டிலீவர் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரவீந்திர சேது அப்படின்னு இந்த பாலத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. ஹவுராவையும் கொல்கத்தாவையும் இணைக்கக்கூடியது தான் இந்த பாலம். இதில் தினப்படியாகவே 100,000+ மேலாக வாகனங்களும் சரி பாதசாரிகளும் இதை வந்து கடக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு தொங்கு பாலம். தொங்கு பாலத்தை தான் ஆங்கிலத்தில் கேண்டிலீவர் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹவுராவுடைய பல தகவல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் காத்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் ஒன்று கேட்டலாம். கத்தி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் பாடியிருக்காங்க சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்வேதா மோகன். மற்றும் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாங்க மதன் கார்கே.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வசந்தன் கோ தான் சரி.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ஹவுரா பாலம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேரம் 11:19 ஆயிட்டு இருக்குது. ஹவுரா பாலத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலத்தை கட்டுறதுக்காக எந்த ஒரு நட்டு மற்றும் போல்ட்டுகள் வந்து பயன்படுத்தவில்லை. நம்ம நிறைய பாலங்களை நம்ம பார்த்துருக்கலாம், அதில் பெரிய நட்டுகள் இருக்கும், பெரிய போல்ட்டுகள்லாம் இருக்கும், சில பேர் கூட டேமில் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான நட்டு அண்ட் போல்ட் இதில் பயன்படுத்தப்படலை. உலோக முளைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிவேட்ஸை வச்சு மட்டும்தான் இந்த பாலத்தை இணைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் 1930 தொடங்கப்பட்ட இந்த பாலத்துடைய கட்டுமானங்கள் முழுசாக முடிக்கப்பட்டு 3 February 1943 அன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கு. 1965 ஆசியாவின் முதல் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய நினைவாக தான் இந்த பாலத்துக்கு ரவீந்திர சேது அப்படின்ற அதிகாரப்பூர்வமான பெயரும் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. கேன்டிலிவர் பீம், கேன்டிலிவர் அப்படின்றது பாலத்தை நான் சொல்லியிருந்தேன், அதனால் வந்து தொங்கு பாலம் அப்படின்னா, ஆற்றுக்கு இடையில் எந்த விதமான தூண்களுடைய உபயோகம் இல்லாமையே இந்த பாலத்தை வந்து நிறுத்தியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆற்றங்கரையோட இரு கரைகளில் பெரிய கோபுரம் போன்ற தூண்களை வந்து நிறுவி அதில் இயங்கக்கூடியது தான் இந்த முழு பாலம், தொங்கு பாலமாக இருக்குது. ஆற்றங்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொங்குற ஊஞ்சல் மாதிரியே இருக்கும். அதனால தான் இதை வந்து கேன்டிலிவர் பீம்னு பொறியியல் துறையில் இதை சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். ஜே ஜே திரைப்படத்திலிருந்து, இந்த படத்திலிருந்து கூட பல காட்சிகள் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயும் கூட அந்த ஹவுரா சம்பந்தமான காட்சிகள் வந்திருக்கும். இந்த படத்திற்காக, இந்த பாடலுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க பரத்வாஜ், மற்றும் வரிகள் எழுதியிருக்கிறாங்க வைரமுத்து. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க பூனி சக்கரபோட்டி.

நேர்களே, மனித நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாலம் வந்து எக்கு, அதாவது ஹை டென்சைல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் இந்த பாலம் முழுக்கவே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 26,000 டன் அளவுக்கு இதில் வந்து எக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் பெருமளவிலான எக்கு வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட எக்கு தான். இரவு நேரங்களில் பல மின் விளக்குகள் ஒளிறதுனால ஹவுரா பாலத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வராங்க. இந்த ஹவுரா பாலம் மிக பெரும் சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. பல பேரின் வாழ்க்கைக்கு முக்கியமாக இணைப்புக்காக இருக்கக்கூடிய இந்த ஹவுரா பாலத்தின் பல விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நிகழ்ச்சியான நிறைவான பாடல் ஆதவன் திரைப்படத்தில் இருந்து தான். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க பா விஜய், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கார்த்திக், ஹரிணி, டாக்டர் பேர்ன் மற்றும் மாயா, மற்றும் இந்த பாடலுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: 105.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:48. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரை இசையின் முதல் பாடல். வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தாமரை பரிகளில், சுதா ரகுநந்தன் குரலில்

நேயர்களின் நினைவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு நாளை 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். நேர்களே, திரையிசையில் அடுத்த பாடலாக வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அடுத்த பாடல். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க நா முத்துக்குமார், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க விஷால் டட்லானி, அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அர்ஜுன். பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது.

0: 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரை இசை பாடல்கள், 8:05 இளம் காற்று வேலைவாய்ப்பு செய்தல், 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தந்த நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: முற்றத்தில் புள்ளியிட்டு முகமலர்ச்சிக்கு கோலமிட்ட அவளுக்கென்று ஒரு நேரம்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் ஸ்நேஹிதியே
1: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் கபில் தேவ் மற்றும்

0: அவன் யார் என்று இப்ப அவரே சொல்வார், நீங்களே
1: சொல்லுங்க.
0: வணக்கம். இன்றைக்கு நாம நம்முடைய சிநேகிதே நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போறோம். என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? சமீபமா எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஊட்டிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் போயிருக்கேன். போன ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கோம், போய் சாப்பிட்ருக்கேன். அருமையான சாம்பார் அப்படியே பாத்திரம் நிறைய வச்சிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு நாங்களே ஒரு 10-15 போய் சாப்பிட்டு வந்திருப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கேங்கு கூட நான் போறேன். பார்த்தா மறுபடியும் குறைவே இல்லாத அதே அளவுக்கு சாம்பார். எப்படி இவ்வளோ சாம்பார் நிறைய பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கிருந்து ஒரு நாள் கடைன வந்தாரு. கொஞ்சம் வெந்நியை எடுத்து அதுக்குள்ள ஊத்தி கிண்டிட்டு போயிட்டாங்க.
1: அதாவது சாம்பார் மட்டும்தான்?
0: ஆமாம்,
1: வெந்நி சாம்பார்.
0: ஆமாம், குறைவே இல்லை. அப்போதான் யோசிச்சேன், அடாடாடா என்ன ஒரு சிக்கனம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சடசடன்னு ஒரு ஃபிளாஷ்பேக் போச்சு. இப்படிதான் நான் மும்பையில் இருக்கும்போது எங்க சித்தியும் பண்ணுவாங்க. மதியானம் பார்த்தா ஒரு அருமையான சாம்பார் இருக்கும், சாயங்காலம் பார்த்தா இந்த சாம்பார் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும், ஆனா எப்படியோ இருக்கும். நைட்டுக்குன்னு தெளி தனியா சமைக்க மாட்டாங்க. இப்போது இது வந்து ஒரு விதமான யுக்தி தான். அதாவது பெண்கள், ஒரு பெண் நினைச்சாங்க அப்படின்னா கடலை கூட தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிர்வாக திறமை வாய்ந்தவர்கள் பெண்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் கூட நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, நானும் சாம்பாரில் வந்து கொஞ்சோண்டி ரசம் இருந்துச்சுன்னா ரசத்தை ஊற்றி கிண்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும். அதாவது இது என்ன, சாதாரணமாக சாம்பாரில் தண்ணி ஊற்றுறது தானே, அப்படி யோசிக்கக்கூடாது நம்ம. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைட் நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய அந்த குழம்பு செலவினமே குறையுது இல்லையா, அதுவும் ஒரு விதமான சேமிப்பு தான். ஸோ ஒரு மாங்காய் கிடைக்கும் போது மாங்காவை ஊறுகாய் போட்டு வைக்கிறதும், எலுமிச்சம்பழம் சீசனில் எலுமிச்சம்பழத்தை ஊறுகாய் போட்டு வைக்கிறதும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்படி விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய சிநேகிதிகள் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்துக்க போகிறாங்க. எஸ், அழைக்க வேண்டிய எண்கள்
1: 0462251132 என்கிற எண்ணிலையும், 0462251133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி இன்றைக்கி நீங்கள் சேமிப்பு உங்களுடைய ரகசிய யுக்தியை பற்றி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அதுக்குன்னு சாம்பாரில் தண்ணி ஊற்றின கதை, சட்னியில் தண்ணி ஊற்றின கதைலாம் சொல்லக்கூடாது. உண்மையான சேமிப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ரகசிய யுக்தி பற்றி தான் நீங்கள் ஷேர் பண்ண.
0: அப்படி நீங்கள் சேமித்து வச்சு சாதித்த விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களோ இப்படிலாம் கூட பண்ணலாமா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா.
1: நிச்சயமாக
0: நீங்கள் நம்ம விஜய் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் அண்ணாமலை திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு கிட்டிருசிங்க.

0: மை காட், உன் கண்ணில் காந்த சக்தி உள்ளதான், கண்ணில் காந்த சக்தி இருக்கோ இல்லையோ? நிச்சயமாக இந்த பாட்டில் காந்த சக்தி இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா? இப்போ இல்லை, எப்போ கேட்டாலும் ஓ மாய் காட் அப்படி ஒரு ஃபீல் தரக்கூடிய பாடல் தான் கேட்டோம். நேரம் 12:18 கேட்டுட்ருக்கீங்க. இது
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே.
0: இன்றைக்கு நாம் நம்முடைய ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பின்பற்றக்கூடிய ரகசிய சேமிப்பு யுக்திகள் என்ன அப்படின்றத தான் வந்து பேச போகிறோம். யார் யாரெல்லாம் என்னென்ன ரகசியங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் லக்கி காலர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ராசாத்தியமா,
0: எப்படி இருக்கிறீங்க? அங்க நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க என்னெல்லாம் விஷயம்?

0: பின்பற்றுவீங்க?
1: நம்ம நிலையா
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க.
2: சொல்லுங்க, அந்த ரகசிய சேமிப்பு யுக்தி
1: என்ன?
0: என்னவா? அரிசியை கொஞ்சமா கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு நம்ம இல்லாத நேரங்களில் யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்றீங்களா?
1: அதே மாதிரி
0: மீன் குழம்பு 10 நாளைக்கு வச்சுக்கிடுவீங்களா? ஓகே, நன்றி ராஜாத்தியம். அதாவது நம்ம கூட மத்தியானம் வச்ச குழம்பு நைட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாள் தான் ராஜாத்தியமா, அப்பெல்லாம் கிடையாது கண்ணா. 10 நாளைக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு,
2: 10 நாள் வைக்கிற குழம்பு பதம் பாத்திராம.
0: எஸ், நம்ம அந்த மாதிரி வச்சோம்னா அது கெட்டு போய் நம்ம உடம்ப வந்து பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிடணும். ஓகேங்களா? சாப்பாடு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வீட்டுக்காரர் கொடுக்கக்கூடிய காசில் அவருக்கே தெரியாமல் நம்ம வந்து எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. நகைகள் கூட வாங்கியிருக்காங்க நிறைய பெண்கள் இல்லையா? அந்த மாதிரி ரகசியத்தை பகிர்ந்துக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி யாருங்கிறதுன்னு பார்த்துலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க?
3: காயத்ரி.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் சூப்பரா இருக்கோம் காயத்ரி. சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரி எல்லாம் சேமிப்புக்கு ரகசியங்களை பின்பற்றுவீங்க?
3: நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தேன்னு வைங்களேன், கடைக்கு எங்கேயும் போயிட்டு வந்தேன்னா அந்த மிச்ச பைசாவை அப்படியே ஒரு இதுல போட்டு டப்பால போட்டு வச்சிருவேன்.
0: நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். நன்றி. ஓகேங்களா?
3: ஆல்ரைட்.
0: நீங்கள் இந்த மாதிரி கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டீங்கன்னா டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில். வெளியூர் நிகழாதீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் & கோ.
1: நேரம் 12:27 நம்ம இன்னைக்கு கேட்டுக்கிறோம் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்களுடைய ரகசிய சேமிப்பு யுக்திகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க தோழிகள் எல்லாருமே.
2: ஆமாம், நான் கூட அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது நினச்சேன், நானும் சின்ன வயசாக இருக்கும்போது கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா, அப்போ எனக்கு 1 ரூபா தருவியா அப்படின்னு ஒரு கமிஷன் பேசுவேன்,
1: இப்போ எனக்கு 10 ரூபா
2: இந்த மாதிரி அவங்க எதோ கமிஷன் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, மிச்ச காசை என்னாமலே போட்டுருவேன். அது வேற லெவல் ஐடியா இல்லையா? எஸ் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் எங்கே இருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம், திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
2: ராதாமா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கீங்களா? நீங்க
1: சும்மா இருக்கோம்,
2: பரா இருக்கோம், சொல்லுங்க.
3: நான் வந்து மளிகை ஜாமான் காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வந்து மிச்சம் பிடிச்சி 100 ரூபாய் வச்சிருந்தான். என் பையன் எங்க வச்சா சரி பார்த்து எடுத்துருவான். எனக்கு பாரி சேர் தந்தாதான் கேப்பா.
2: சரி, இருந்தாலும் பிள்ளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து நீயும் சேமிச்சு விடாக்கண்ணா அப்படின்னு தம்பிக்கும் வந்து சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஓகேவா? நன்றி, உங்களோட பேசினது மகிழ்ச்சி. அடுத்த நேரம் எங்க இருந்து பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
2: நல்லா இருக்கோம், நீங்க யார் இங்க இருந்து பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க உமா மேடம்?
4: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். சொல்லுங்க
4: சார். நல்ல டாபிக் கொடுத்துருக்கீங்க சார்,
2: நன்றி மேடம்.
4: பெண்கள் எப்போதுமே சேமிக்கிற பழக்கம் எல்லா பெண்களுக்குமே உண்டு. அப்படி இருக்கப்போ இந்த கணவர்கள் தர பைசாவெல்லாம் கண்டிப்பா நாங்க சேர்த்து சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பொருள் அவசரத்துக்கு உதவுறது அப்படி நிறைய நாங்க பண்ணதான் சார் செய்யறோம். அப்படி இருக்கப்போ நானே ஓனா சேர்த்து சேர்த்து வச்சு ஒரு ஜுவல் ஃபோன் வாங்கினேன் சார். ஒரு பொண்ணை

0: இருக்கே தெரியாம
1: பாத்தீங்களா,
0: அவங்களுக்கு தெரியாதானே நான் சேர்த்து சேர்த்து வச்சு வாங்கினது.
1: இப்ப சொல்லிட்டீங்கல்ல,
2: எல்லாருக்குமே தெரியுமே.
1: ஓகே உமா அம்மா, நன்றி. ஓகேங்களா, நன்றி. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நம்முடைய எண்களில் கால் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்காக நிகழ்ச்சியில் தாலாட்டு திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்றதை அப்புறமா சொல்கிறேன். ஓகேங்களா?
2: ஓகே.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: கடைசியாக நம்ம கேட்ட பாடல் பாடலில் சொன்ன மாதிரியே சொல்ல துடிக்க மச்சானே அப்படின்னு சொன்னபோது நம்ம கடைசியாக கபில் சொல்லி முடிச்சாரு, நான் உங்ககிட்ட பாடலுக்கு பின்னாடி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு.
1: நேரில் கூட நினைச்சிருப்பாங்க, என்னத்தடா இவன் சொல்ல துடிச்சா அப்படின்னு சொல்லி. ஒன்றும் கிடையாது, அது பால்மனம் மாறாத பள்ளி பருவம். அது நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருக்காங்க, அப்போ தான் அந்த பாடல் வெளிவந்திருக்கும் போல இருக்கு. ஜன்னலுக்கு வெளியே இருந்து யாரோ இது மெதுவாக தந்தி அடிச்சானே கே மச்சானே இந்த பாட்டு பாடின உடனே ஜன்னல் கூட எட்டாத இந்த வயசில் ஜன்னல் கூட எட்டி எட்டி யாரா அந்த பாட்டு படிச்சா அப்படின்னு பார்த்தேன். இப்போ வரைக்கும் இது யார் அப்படின்னு தெரியாது. எப்போலாம் இந்த பாடல் கேட்குறோம் அப்போலாம் எனக்கு இந்த ஞாபகங்கள் வந்துடும். அவ்வளவுதான். எஸ் இப்போ நம்ம நம்முடைய சிநேகிதே நிகழ்ச்சியில் நீங்கள் பின்பற்றக்கூடிய ரகசிய சேமிப்பு யுக்திகள் என்ன அப்படின்றத தான் கேட்டுட்ருக்கோம். நேர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
0: வணக்கம், வானொலி பக்கத்துலேருந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விலகி வந்து பேசலாமா?
2: சரிங்க சார், நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: சூப்பராக இருக்கும். ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யார் இங்கே இருந்து பேசுகிறீங்க?
2: அதுல
1: இருந்து நீங்க என்ன சேமிப்பீங்க? அதுதான்
2: காய்கறி வந்து வாரத்துல எங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு வாங்கி போட்டுருவாங்க. அதனால காய்கறி வந்து அதுல காசு எடுக்க முடியாது.
1: பிறகு
2: எங்களுக்கு வந்து கீடி சுத்துற ஏக்கியம்ல உள்ள காசு தான், ஆனா ஒதுங்கிடும் அவ்வளவு.
1: சொல்லுங்க. நன்றி. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்து அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் தர்மா திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேயர்களின் நினைவிற்கு. நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை முற்பகல் 11 மணிக்கு நமது திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் FM ரெயின்போ அலைவரிசையிலும் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் இடம்பெறும். தமிழ் வடிவத்தின் மறு ஒளிபரப்பு நாளை 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள்.

0: உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: நேர்கள் கிட்ட இருக்கீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சேமிப்பை பற்றின ரகசிய யுக்தியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பசங்க கிட்ட இருந்து டிஃபன் பாக்ஸை ஒழிச்சு வச்ச கதை இந்த மாதிரிலாம் நிறைய யுக்திகளை வந்து
2: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அவங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு விஷயமே முக்கியமான விஷயம் தான். ஏன்னா ஒரு ரூபாய் இருக்கும்போது தான் அதனுடைய அருமை தெரியாது, இல்லாத போது தான் அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஒரு நாள் இப்படி தான் பஸ்ஸில் போகும்போது பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு என் பைக்குள்ளே என்ன அறியாமலே என்ன போட்டு வச்ச சில்லறைகள் தான் எனக்கு அன்றைக்கி வந்து உதவியது.
1: அதனால சில்லறை சதற விடாம எல்லாரும் சேமிச்சு வச்சிருங்க அப்படின்னு.
2: ஆமா, நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்துரலாம். வணக்கம். வணக்கம் பிரேமா, கல்லிடை குறிச்சில இருந்து எப்படி இருக்கீங்க பிரேமா மேடம்? சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, நீங்க என்ன என்ன யுக்திகளை பயன்படுத்துவீங்க? சரி, சரி,
1: சேமிப்பு ஏதாவது சேர்த்து
2: சரி,
3: நன்றி
2: பிரேமா மேடம். அது வந்து ஒவ்வொரு குழம்பு ஒவ்வொரு நாள் வச்சு சாப்பிட்றது. இப்போ புளிக்குழம்புலாம் அடுத்த நாள் சாப்பிட்டோன்னா தான் அது டேஸ்ட்டு. மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, அதெல்லாம் அப்படி தான் சூடு பண்ணி நம்ம வந்து ஆரோக்கியமாக பண்ணிக்கிடணும். அவங்க சொன்ன மாதிரி நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே அது ஆரோக்கியமாக இருக்கா கெட்டு போகாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சாப்பிடணும். ஏன்னா ஊர்காலம் ஒரு மாதம் வச்சு சாப்பிட்றோம்ல. ஏன்னா நம்முடைய தமிழர்கள் வந்து அப்படி தான் உணவை பதப்படுத்தி வைக்கக்கூடிய டெக்னாலஜியை அப்போவே கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்காங்க இல்லையா. எஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த லக்கி காலர் அப்படின்னு தான் சொல்லணும். யார் இங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம். ஓ, அந்த மாதிரி குழுவா நீங்களே சேர்ந்து ஒருத்தங்க கிட்ட பொறுப்பா கொடுத்து வச்சு அப்படியே பொறுப்பா வாங்கிடுவீங்க அப்படிதானே?
3: ஆமா அப்படிதான். அது வருது, அது வருதுக்கு அவங்க ஒருத்தர் இருந்து பிரிப்பாங்க, ஒரு அக்கா தந்து பிரிப்பாங்க, வார வாரம் வர வச்சிருவாங்க வந்து. அதுதான் எங்களுக்கு சேமிப்பு.
2: சரி சரி, அதாவது சேமிப்பை கூட அவங்க வந்து நாங்க வந்து ஒற்றுமையா வந்து பண்ணுவோம். இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் இல்ல. நமக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்ல, நமக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு. ஓகே, நல்ல விஷயங்கள் தான். இந்த மாதிரி நீங்களும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல்
1: பண்ணுங்க 0462 1132 என்கிற எண்ணிலையும் 0462 2226 1133 என்கிற எண்ணுக்கும். இப்போது சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது.
2: ஆமாம், அது ஒரு ரொமான்டிக்கான பாடல். ஓ மை காட், மத்தியான வேளையில் உங்களுக்காக ஒரு க்யூட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடலுக்கு. மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடி அந்த பாடல். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நேரம் 12:52.
1: நல்ல மனசத்தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன்.
0: பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடலுக்கு. மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடி அந்த பாடல். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நேரம் 12:52. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறு சேமிப்பு யுக்திகள் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்க்கலாம்.
2: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாருங்கிறது பேசுகிறீங்க?
0: ஓகே, அவங்க இணைப்பில் ஏதோ பிரச்சனை. இதுக்குள்ளே சிக்கனம், அவங்க வந்து கால் ரொம்ப நேரம் பேசிடக்கூடாது.
2: வணக்கம், சிக்கனம் தேவை. வணக்கம்.
3: நீ வணக்கம்யா, நான் மம்தாபுரத்துலேருந்து.

0: நிதிய நிகழ்ச்சியில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சிறு சேமிப்பு யுக்திகள் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாருங்கிறது பேசுகிறீங்க?
0: ஓகே, அவங்க இணைப்பில் ஏதோ பிரச்சனை. இதுக்குள்ளே சிக்கனம், அவங்க வந்து கால் ரொம்ப நேரம் பேசிடக்கூடாது.
1: வணக்கம், சிக்கனம் தேவை. வணக்கம்.
2: நீங்க வணக்கம். ஏன் நான் மம்சாபுரத்துல இருந்து? ஆமா, அப்பப்ப எடுத்து மாசத்துக்கு ஒரு கம்பெனி பேங்க்ல போட்டுருவேன்.
0: ஓகே, நல்ல விஷயம் தான். நன்றி மீனாமா.
2: நன்றி, நன்றி.
0: மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுனது. அடுத்த நேரம் யாருங்க இருந்து பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பரவாயில்ல பீமாமா, நல்ல யுக்தி தான். நன்றி, நன்றி. சார் பாத்தீங்கல்ல, அப்படிதான் இருக்கணும்.
1: நேர்மைக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம்.
0: நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் கூட பீமாமா ஆரம்பித்த உடனே ஒரு நோட் எடுப்பேன், அதில் வரவு செலவுன்னு எழுதுவேன். வரவு 300 ரூபா, செலவு 300 ரூபான்னு போட்டு 300 ரூபாய் நானே வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களேன்னு நினச்சேன். எனிஹாவ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லும். நேரம் போனதே தெரில இல்லையா. அதாவது வாழ்க்கையில் சேமிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நேற்று அப்படின்றது வந்து கடந்து போச்சு, இனிமேல் நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு அப்படின்றது வந்து கனவு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி மட்டுமே வாழ்க்கை, அதனால் அதை வாழ்ந்து விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நாளைக்காகவும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும். நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான நாள் நமக்கு எப்படிப்பட்டதுன்றது நமக்கே தெரியாது இல்லையா. அதனால் அப்பப்போ சேமித்து வைக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கிட்டோம். இப்போ வீட்டில் போய் நாங்கள் அதெல்லாம் வந்து செயல்படுத்த போகிறோம் இல்லையா.
1: ஆமாம், அதே மாதிரியே கபில் அவர்கள் கடைசியாக சொன்னதையும் நீங்கள் எல்லோரும் நோட்டு போட்டு எழுதிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்கு நிறைவான பாடல்
0: உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. தேவர் மகன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிங்க.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: ஹே குருவி குருவி குருவி, ஏ குருவி, செட்டு குருவி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நலம் தானா.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

அதனால நமக்கு இரத்தச்சோகை வரலாம். ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப குறைவாக தெரியும். இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி வர்றது ஒரு குடும்ப வாக்குன்னு கூட சொல்லலாம். அம்மாக்கோ இல்லைன்னா வந்து அக்கா தங்கச்சிக்கோ ஃபைப்ராய்டு கட்டி இருந்துச்சுன்னா நமக்கும் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். ஃபைப்ராய்டு கட்டி வந்து கேன்சர் கட்டி கிடையாது. அதனால் ஃபைப்ராய்டு கட்டி வந்துச்சுன்னா எல்லா இடமும் பரவிடும் அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். அது மெதுவாக வளரும், நிறைய பேருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்கும். பட் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும். யாருக்கெல்லாம் ஃபைப்ராய்டு கட்டி ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும்? முதல்ல வந்து குழந்தை பேர் ஆசைப்படுறவங்களுக்கு. ஸோ குழந்தையின்மை இருக்குது, குழந்தை நிற்கிறதுல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொன்னால் அந்த ஃபைப்ராய்டு கட்டியை லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவோ பெரிய ஆப்ரேஷன் மூலமாகவோ அதை எடுத்துடலாம். அதை எடுத்தால் கர்ப்பப்பை வந்து சீரமைப்பு பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை நிற்கிறது சக்ஸஸாக மாறுறத நான் நிறைய தடவை பார்க்குறோம். ரெண்டாவது, ரொம்ப மாதவிடாய் ஆகிறவங்க. ரொம்ப மாதவிடாய் ஆகுது ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னா ஃபைப்ராய்டு கட்டியை நீக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணியோ, சின்ன ஃபைப்ராய்டு கட்டினா மாத்திரையில்

நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. பெண்கள் நலம் காப்போம். பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் மகப்பேறியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள்.

இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: இன்றைய தினமானது நீரில் மூழ்குவதால் ஏற்படும் உயிரிழப்பை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இன்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தகவல்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க திருநெல்வேலி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் மாவட்ட அலுவலர் இ பானுப்பிரியா அவர்களை நாம் வந்து சந்திக்க போகிறோம். வணக்கங்க மேடம்.
1: வணக்கம்.
0: நமது திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஆறுகளாலும் குளங்களும் வந்து அதிகமாக உள்ள நம்ம மாவட்டம். அந்த வகையில் வந்து ஒவ்வொரு வருடங்கள் பார்த்திங்கனாக்கா நீரில் மூழ்கி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை வந்து கணிசமான அளவில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு வந்து தேவை அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க மேடம்?
1: வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீர்நிலைகள் மூலமாக நிறைய வந்து மூழ்கி இறக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து கூடுது. ஆனால் இப்போ கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வு நாங்கள் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை மூலமாக ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். முக்கியமாக வந்து சிறு குழந்தைகள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம்

எப்போ அதிகமா நடக்கும் அப்படின்னா, எந்த மாதிரி இடத்துல நடக்கும் அப்படின்னா, மெயினா வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து சின்ன குழந்தைங்க நீச்சல் கத்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பெரியவர்கள் ஒரு துணையின்றி நீச்சல் வந்து கத்துக்கவே கூடாது. பிளஸ் வந்து கத்துக்க போற குழந்தைங்க கண்டிப்பா ரப்பர் டியூபுகளை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது ரொம்ப அதிக ஆழமுள்ள கிணறு, அதாவது 100 அடி விவசாய கிணறு எல்லாம் 100 அடி 120 அடி அந்த மாதிரி ரொம்ப அதிக ஆழமுள்ள கிணறுமே நம்ம குழந்தைங்களை வந்து கூட்டு போக கூடாது. அதுவுமே நிறைய பெற்றோர்களுக்கே சில விழிப்புணர்வு இல்லாம இருக்குது. அதே மாதிரி முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா வந்து ஸ்விம்மிங் பூல்ல கம்மியான ஒரு 2 அடி 3 அடி ஆழமுள்ள ஒரு இடத்துல முதல்ல குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங்கை கற்றுக் கொடுத்துட்டு, அதுவே நம்ம வந்து SDIT உண்டு, நம்ம கவர்மெண்ட் மூலமாகவே நம்மளுக்கு வந்து நீச்சல் பயிற்சி குளங்களில் வந்து கொடுக்கப்படுகிறது. 14 நாளைக்கு ரொம்ப கம்மியான விலையில அரசு இதிலே நம்மளுக்கு திருநெல்வேலியில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று அண்ணா ஸ்டேடியத்தில் இருக்குது, இன்னொரு ஒன்று சீவலப்பேரி பக்கத்தில் கக்கன் நகர் பக்கத்துலேயும் ஒரு கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ரெண்டுமே 14 நாள் கோர்ஸ் மாதிரி நல்லா வந்து பயிற்சி பெற்ற பயிற்றுநர்கள் இருக்காங்க, அங்கேயே வந்து நம்ம குழந்தைங்களை விட்டு கற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது பெற்றோர்கள் அதிக கவனம் எடுத்து குழந்தைங்களை பார்த்துக்கணும். சில பேர் கண்காணிப்பு இல்லாம நீங்க ஓகே மத்தவங்க கூட சரி போய் கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி கவனம் இல்லாம அஜாக்கிரதையா விடுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா, நீர்நிலை போகும்போது எல்லாருமே வந்து குழந்தைங்கும் போது ஒரு குஷியா விளையாட வைக்க முன்ன பின்ன தள்ள வைக்கும் போது சில பேர் வந்து அறியாமையால மூழ்கி உள்ள இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த அறியாமை இருக்கக்கூடாதுன்னா நிறைய விழிப்புணர்வு நம்ம தீயணைப்புத்துறை மூலமாகவும் ஏற்படுத்தி கொண்டு வர்றோம். ஆனா இன்னும் சில பேர் எப்படி போறாங்கன்னா, ஆடு உள்ள விழுந்துட்டு, கோழி உள்ள விழுந்துட்டு, விவசாய கிணறுல ஏதாவது ஒண்ணு உள்ள விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி, அதுல நிறைய பேர் வந்து அந்த கம்பியை புடிச்சிட்டே நின்று நிறைய மீட்பழைப்புல வந்து அவங்களை உயிரோட காப்பாத்திருக்கோம் தீயணைப்புத்துறை மூலமாக. அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடோ மாடோ இல்ல யாராவது மனிதர்களோ கிணச்சொல்ல விழுந்தா உடனே தீயணைப்புத்துறைக்கான 112, இந்த 112 நம்பர் வந்து நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகாம இருக்குது. சோ வந்து 112 அப்படிங்கிற அவசர இணைப்பு எண், தீயணைப்புத்துறைக்கான எண்ணுக்கு உடனே நீங்க கால் செய்து யாராவது மனுஷங்க வந்து உள்ள கிணத்துக்குள்ள விழுந்திருந்தா அவங்கள, இல்லாட்டி நீர்நிலைகளே யாராவது மூழ்கி இறக்குற தருவாயில இருந்தா கூட உடனே வந்து நீங்க அந்த 112 நம்பருக்கு கூப்பிட்டா தீயணைப்பு மற்றும் மீட்பு சார்பாக அவங்கள உடனே ரெஸ்கியூ பண்ணி அவங்கள மேக்சிமம் அது 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் தான். சில பேர் என்னன்னா ஏதோ ஒரு கிளையோ ஏதோ ஒரு இதுல புடிச்சிட்டு அவங்க ஓரளவு சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களால எவ்வளவு முடியுமோ நியர்பை நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகி அவங்களை உயிரோட ரெஸ்கியூ பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: பொதுவா பாத்தீங்கன்னாக்க நீர்நிலைகளை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்து வரும். ஆழம் குறைவாகத்தானே இருக்குது அப்படின்னு ஆறுகளில் வந்து எளிதாக இறங்கிடுவாங்க. அப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அப்புறம் குளிக்கணும்னு தோணும். நீங்கள் வந்து நிறைய உங்களோட அனுபவங்களை வந்து பார்த்துருப்பீங்க. எந்த மாதிரி இப்படி ஒரு எண்ணத்தில் போகிறவங்க எந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க அந்த விவரத்தை?
2: இது ஒரு 6 to 7 to 7 months முன்னாடி அது 2-3 இடத்துல இது நிறைய நடக்குது. எங்கன்னா அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட போவாங்க, பாபநாசம் அம்பாசமுத்திரம் பக்கத்துல. அப்ப என்ன அப்படின்னா வந்து திடீர்னு டேம்ல தண்ணி திறந்து விடும் போது ஏற்கனவே அறிக்கை வந்து விட்டுருப்பாங்க. அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு அது தெரியும், இன்னைக்கு திறந்து விடுவாங்க. புதுசா வெளியூர்ல இருந்து கால் நனைக்கவோ இல்ல குளிக்கவோ வர்றவங்களுக்கு வந்து தெரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைவாதான் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் போயிடுறாங்க. அது போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு தண்ணி அளவு கூடும் போது அவங்களால சமாளிக்க முடியாது. அந்த வாட்டர் கரண்ட்ஸ் அது இழுக்கும் போது வந்து சில பேரால சமாளிக்க முடியாது. ஆனா இது ஒரு 6-7 months முன்னாடி இப்படி எங்களுக்கு ஒரு ஒரு மீட்பு அழைப்பு வந்தது. அதுல ஒருத்தருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அழகா ஒரு 12 பேரை வந்து நம்ம அம்பை ஃபயர் டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. அதாவது நடுவுல மாட்டிக்கிட்டாங்க, அப்பதான் தண்ணியோட இழுவை அதிகமாகுது. உடனே அவங்க 112 அதுக்குதான் நம்மளுக்கு அந்த அவசர இணைப்பு எண் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சொல்லி நம்ம ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாடியே அந்த இடத்துக்கு போயிட்டு கயிறு மூலமாக நீட்டா ஒரு கயிறை கட்டி அவங்கள நம்ம மீட்பு படையினர் வந்து நீட்டா ரெஸ்கியூ பண்ணி அவங்கள வந்து கரைக்கு கொண்டு சேர்த்துட்டாங்க. வந்த

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: திருநெல்வேலி மாவட்டம் வந்து கடற்கரையை சார்ந்த பகுதி, கோயில்களுக்கு வந்து நம்ம வந்து வருவாங்க, அந்த கடல் அலைகளை பார்த்து அப்படியே அவங்கள அறியாமலே சில நேரம் நின்றுட்டு இருப்பாங்க. கடல் கரையில வந்து மணல் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் உள்ள கொஞ்சம் நம்ம இறங்கிட்டோம்னா தண்ணிக்குள்ள என்னது இருக்குன்னே தெரியாது. கடல் கரையில கூட பல அசம்பாவிதங்கள் கூட நடக்குது. அப்படி இருக்கிறச்ச கடற்கரையில எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும், அந்த விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: கண்டிப்பாக, இது நம்மளுக்கு மெயினா திருநெல்வேலி மாவட்டத்துல உவரி சுயம்புலிங்க சாமி கோயில், அது பக்கத்துல கடற்கரை இருக்கு, ராதாபுரம். இந்த கடற்கரை ஓரம் வந்து இந்த கோவில் விசேஷங்கள் அப்ப வந்து கூட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த நேரம் ரொம்ப மனிதர்கள் அதிகமாக கூடுகும் போது உற்சாகம் மிகுதியில வந்து முன்ன பின்ன தள்ள இது பண்ணுவாங்க. அதனால நீங்க கடற்கரை போகும்போது எப்பவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து அங்க ஒரு கண்ட்ரோல் போட்டிருப்போம், பிளஸ் வந்து கயிறு கட்டிருப்போம். இந்த கயிறை தாண்டி செல்லாதீர்கள். செல்ஃபி வந்து எல்லாரும் என்ன, ரெண்டு விஷயம் ரொம்ப அதிகமான ஒரு செல்ஃபி மோகம். இந்த பாறையில போய் எடுக்கிறோம், தண்ணியில போய் எடுக்கணும், இந்த நடுவுல இந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம். மெயினா அந்த நானா கடலுக்குள்ள இறங்கலையே, இந்த பக்கத்துல இருக்க அந்த பாறையில நின்று எடுக்கிறோன்றாங்க. பாறையில திடீர்னு ஏதோ ஒரு இதை வழுக்கி உள்ள விழுந்தாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ நாங்க கடலுக்குள்ளே போல செல்ஃபி எடுக்க இங்கதான் நிக்கிறோம் அப்படின்னு, அதாவது நம்ம உயிரை வந்து பணைய வைத்து செல்ஃபி எடுக்கிறது வந்து அவசியமே இல்லை. ஸோ ஒரு கடற்கரையோ இல்லை என்ன நீர்நிலை எங்க

போனாலும் எந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் அதை அறிவுறுத்தி இருக்கும். இதுல வந்து அதிகமான வந்து அலைகள் வந்து இழுத்து செல்றதுக்கு இருக்கு, அதனால அங்க செல்லாதீர்கள்னா அங்க போகாதீங்க. அந்த போர்டு வந்து வச்சிருப்பாங்க, இது வந்து ஆழமான பகுதி, இங்க அதிகமான அலைகள் வந்து இருக்கிற இடம், அது மாதிரி இந்த இடம் ரொம்ப ஆழமான பகுதி, போகாதீங்க அப்படின்னு ஒரு ரெட் பிளாக்ஸே குத்தி வச்சிருப்பாங்க. ஆனாலும் அதையும் மீறி மக்கள் அங்க போய் நீராடுவாங்க. அந்த இதெல்லாம் தவிர்க்கணும். அது மாதிரி கயிறும் கட்டி வச்சிருப்போம். மெயினா வந்து நாங்க அங்க கோஸ்டல் கார்ட்ஸ், போலீஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ் மூணு பேருமே முக்கியமான விசேஷ நாட்கள் எல்லாத்துலயுமே போலீஸ் எல்லாருமே, நாங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாருமே அங்க வந்து ஃபுல்லா ரவுண்ட்ஸ்ல தான் இருப்போம். ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் மக்களை வந்து இங்க போவாதீங்க இங்க போவாதீங்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அவங்க என்ன இல்லை இங்க தானே கால் நினைச்சிட்டு வரோம்னு. நம்மளுக்கா சில விஷயத்துல ஒரு சுய ஒழுக்கம் வேணும். எதுக்கு சொல்றாங்க அவங்க சொல்றது எதுக்குன்னா, நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு. உங்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் நேரிடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. கடமைங்கிறது என்ன அப்படின்னா, உங்களை மனித உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இதுதான் எங்கள் கடமை, அதை தான் நாங்க செய்யறோம். ஆனா அதையே வந்து நிறைய பேர் என்ன எங்களை விட மாட்டேங்கிறாங்கன்னா உங்க உயிரையும் உடமையும் பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க சொல்றோம். சோ அதை பொதுமக்களும் கொஞ்சம் அதை புரிஞ்சு அந்த எந்த லைன்ல இப்போ கயிறு கட்டிப்போம் அங்க நீங்க நீராடிக்கலாம்னா கால் நினைச்சிட்டு அந்த சேஃப்டி லிமிட்ல இருந்துட்டு போயிடலாம். அதை தாண்டி உள்ள போகும்போது இதுல ஒரே ஒரு இன்சிடண்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். 6-8 மாதத்துக்கு முன்னாடி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ராஜாக்கமங்கலம் பக்கத்துல அங்க லெமூரியா பீச்னு ஒன்று உண்டு. சென்னையில இருந்து ஒரு 6 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு புதுசு. அப்போ இந்த பீச்சை வந்து அவங்க பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்கே, ஆனா அந்த பீச்சில் உள்ள வந்து அலோடே கிடையாது. அலோடனா அவங்க கயிறு கட்டியிருப்பாங்க, சிவில் கார்ட்ஸுமே எப்பவுமே வச்சிருப்பாங்க. மதியம் ஒரு 2-3 மணிக்கு சிவில் கார்ட்ஸ் இந்த சைடு வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிக்கிறேன்னு சொல்லிட்டு கால் நினைக்கிற மாதிரி பக்கத்துல போயிருக்காங்க. அவங்க உள்ள அலோடு இல்லை, அவங்க உள்ள போய் குளிக்க போயிட்டாங்க. அடிச்ச அலையில ஒருத்தரை காப்பாத்துறேன்னு 6 பேருமே இறந்துட்டாங்க. எல்லாருமே வந்து மருத்துவ கல்லூரி மாணவர்கள். அந்த பீச்சில் அங்கே நோட்டீஸ் போர்டும் இருக்கு, இங்கே உள்ளே அனுமதி இல்லை செல்லாதீர்கள்னு போட்டிருக்காங்க. அதாவது எல்லா நேரமும் எல்லாருமே அந்த இடத்துல இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அதில் கூட வந்த ஒருத்தர் வந்து காருக்குள்ளே இருந்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது, போர்டு வச்சிருக்கிறாங்க ஏன் தெரியலைன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஆர்வ மிகுதியில் உள்ளே போயிட்டாங்க. ஒருத்தரை காப்பாத்த ஒருத்தர் உள்ள செல்ல போய் அதுலயும் வந்து கடைசியா காப்பாத்த போனவருக்கு நல்ல நீச்சல் தெரியும், ஆனா நீச்சல் தெரிஞ்சவங்களையும் இந்த நீச்சல் தெரியாதவங்க உள்ள அமுக்கிடுவாங்க பதட்டத்துல. இத்தனைக்கும் என்னன்னா, நல்ல படித்த மாணவர்களே இந்த மாதிரி செய்யும் போதுதான் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு இதுக்கு வந்து அதை முடிக்க முன்னாடி இப்படி வந்து ஒரு உயிர் வந்து போறதுக்கு ஒரு காசு இருக்கணும். இது வந்து அவங்க ஒரு படிச்சு ஒரு அறியாமையில இப்படி உயிர் போறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், அரசு போட்டிருக்க அறிவிப்பு பலகையை வந்து தெளிவா பாருங்க. அபாயம்னா செல்லாதீர்கள், உயிர் வந்து போனா திருப்பி கிடைக்காது, விலை மதிப்பற்றது. உங்க எல்லாரையும் பாதுகாப்பதுதான் தீயணைப்பு துறையும் எங்களோட கடமை, அதை தான் நாங்க செய்யறோம். அந்த கடமைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கறது உங்களை பாதுகாப்பது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல வடகிழக்கு பருவமழை வந்து ஆரம்பிக்குது. நம்ம மாவட்டத்துல கூட அடிக்கடி இந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து மழை அதிகமா இருக்கிற சமயத்துல வெள்ளங்கள் கூட வரலாம். அந்த சமயத்துல கால்நடைகளோ இல்ல மனிதர்களோ யாராவது ஆற்றுல வந்து அடித்து வரப்படும் போது காப்பாற்றுகிறேன் அப்படின்னு இவங்களாகவே உள்ள குதிக்கிறது, ஒரு ஆர்வம் மிகுதியால அறியாமையினால வந்து நிறைய பேர் ஆற்றுக்குள்ள வந்து குதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது. குறிப்பாக இதுல பொதுமக்கள் எந்த மாதிரி அதிகமா தவறுகள் பண்றாங்க, எப்படி தவிர்க்கலாம், அந்த விவரத்தை சொல்லுங்க.
6: இதுல என்ன அப்படின்னா, இப்ப தாமிரபரணி ஆறுனா அங்க ஆல்மோஸ்ட் அங்க பக்கத்துல இருக்கவங்களும் அங்க அதிகமா குளிக்கிறவங்க தான், தினமும் அங்க குளிக்கிறோம். அவங்களுக்கு தெரியும் ஆற்று நீரோட்டம் வந்து எந்த இடத்துல ஆழம் இருக்கு, எங்க ஆழம் இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தினமும் அங்க தினசரி செல்பவர்களுக்கு அந்த நீரோட்டமோ இல்ல அதுல என்ன ஆபத்துங்கிறது தெரியும். அதனால அவங்க யாரா காப்பாத்த போனாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்து போய் காப்பாத்துறாங்க. பட் அதை நீங்க சொன்ன மாதிரி காப்பாத்த போனவங்க அவங்களுக்கு எதுவும் நேரிடக்கூடாது, அதை வந்து அவங்க கன்ஃபார்மா இது பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி அதை நான் சொன்ன மாதிரி 112 நம்பருக்கு நீங்க உடனே கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் வந்துருவாங்க. இல்ல எனக்கு நல்ல நீச்சல் தெரியும் நான் காப்பாத்துறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கயிறு, ஏதாவது ஒரு அதிகாமையில கயிறோ இல்ல சேலையோ ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட போட்டு ஒரு பிடி மாதிரியோ இல்ல அருகாமையில ஏதோ ஒரு மரக்கிளையோ ஏதாவது ஒண்ணு பிடிக்கிற மாதிரி ஆத்துல அடிச்சு செல்லும் போது ஏதாவது ஒண்ணு பிடிக்க கோல் இருக்கும், அந்த மாதிரியா நீங்க அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் சொல்லலாம். அட்லீஸ்ட் அதுதான் மினிமமா பண்ண முடிஞ்சது. இப்ப எங்க டீம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நல்ல பயிற்சி பெற்ற நீச்சல் பயிற்சி பெற்றவங்க, அதனால அவங்க உடனே

வந்து நீச்சல் அடிச்சு அவங்கள காப்பாத்திடுவாங்க. அவங்களையும் ரெஸ்கியூ பண்ணி லைஃப் பாயோ லைஃப் ஜாக்கெட்ஸ் மூலமாவோ அவங்கள காப்பாத்தி கூட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ரப்பர் போட்டு ரப்பர் படகுகளும் எல்லா நிலையத்திலையும் இருக்குது. அதனால ரப்பர் படகு மூலமாகவும் ரொம்ப தூரம் அடிச்சு செல்லப்பட்டாலுமே ரப்பர் படகு மூலமாக சென்று அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்கான இதுவுமே நம்ம தீயணைப்புத்துறை மூலமாக காப்பாற்ற முடியும்.

0: அன்றாட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போறதுக்கு சில பழக்க வழக்கங்கள் தேவைப்படுது. இப்போ சைக்கிள் எடுத்துறது, சைக்கிள் வளர்த்துறது வந்து அன்றாட வாழ்வில் வந்து நமக்கு தேவை. அப்புறம் பைக் ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ ஆர்வமோ பொதுமக்களுக்கு வந்து குறைவாகத்தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு அவசியம்னு நினைக்கிறீங்க மேடம்?
1: கண்டிப்பாக நீச்சல் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். பிறரை காப்பாற்ற முடியாவிட்டாலும் தங்களை தாங்களே பாதுகாப்பதற்கு நீச்சல் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கிராமத்துல வளரும் போது கிராமத்துல கிணத்துலதான் குளிச்சு அங்கதான் நாங்க டெய்லி குளிப்போம். சோ அதனால நீச்சல் வந்து அவங்க இன்பில்ட்டாவே அவங்க கத்திருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைல வளர்றதுனால நம்ம ஸ்விம்மிங் பூல்ல கூட்டு போய் குழந்தைங்களுக்கு, அதான் சொன்னேன், ரெண்டு இடத்துல தெட்டுதல் வெளிலே இருக்கு. அரசுலயே உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஒரு மானிய விலையில தான் உங்களுக்கு வந்து பயிற்சி பெற்ற பயிற்றுனர் மூலமாகவே நீச்சல் வந்து சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அது குழந்தைங்களுக்கு குறைந்த அடி உள்ள நீச்சல் குளத்திலே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சோ நீச்சல் வந்து கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சிருக்கணும், தங்களை தாங்க காப்பாத்துறதுக்காக. அதுதான் முதல்ல. ரெண்டாவது, நல்ல நீச்சல் தெரிஞ்சிருந்தா நம்ம குழந்தையோ இல்ல யாரோ நம்மளால இன்னொரு உயிர் காப்பாற்றப்படுறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே இருக்கும், நம்மளால ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு. சோ அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காகவாச்சு நம்ம முதல்ல நம்மளை காப்பாத்துவோம், மற்றும் அடுத்து நம்மளால முடிந்தால் பிறரை காப்பாற்றணும். ஸோ ஸ்விம்மிங் வந்து இட்ஸ் வெரி மேண்டேட்ரி. அதனால எல்லா பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு நல்ல நீச்சல் பயிற்சி வந்து ஆரம்பத்தில், இப்போலாம் எல்கேஜி யூகேஜியில இருந்தே தான் எல்லா குழந்தைங்களுமே படிக்கிறாங்க. ஸோ உங்களை குழந்தைங்களை வந்து அவங்க ஒரு 10-12 வயசுக்குள்ளாடி அவங்களுக்கு அந்த நீச்சல் பயிற்சி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: இன்றைய தினமானது உலக நீரில் மூழ்குதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்க்கும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நாள். அந்த வகையில் நீர்நிலைகளில் எவ்வாறு உயிரிழப்பு ஏற்படுகிறது, என்னென்ன காரணங்கள்னால அறியாமையினால உயிரிழப்பு ஏற்படுகிறது, நீர்நிலைகளில் விலங்குகளோ மனிதர்களோ யாராவது அகப்பட்டு கொண்டால் 112 அப்படிங்கிற உதவி என்ன, உடனடியாக அழைக்கணும் அப்படிங்கிற பல பயனுள்ள தகவல்களை நம்மகிட்ட பகிர்ந்துகிட்டவங்க திருநெல்வேலி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் மாவட்ட அலுவலர் ஈ பானுப்ரியா அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானது ஒரு நேர்முகத்தை கலந்துக்கிட்டீங்க. நீங்க சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறாங்க மேடம். நன்றிங்க மேடம்.
1: இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருநெல்வேலி வானொலி நிலையத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

நானும் பார்த்தேன் கடிகாரத்தில். இப்போது நேரம் 1:47 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நலம் தானா? என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா, நாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்போ கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம், சாப்பிடவும் செய்வோம் இல்லையா? ஆனால் உடல் எடை அதிகரிப்பு, தொப்பை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு எந்த கவலையுமே கிடையாது. அதே சமயத்தில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சோறு அப்புறம் விளையாட்டு. எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், எதுக்கு நடக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் சின்ன வயசில் நிறைய செயல்பாடுகளை நம்ம வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம சாப்பிட்ட எல்லா உணவுப் பொருட்களுமே நமக்கு ஆற்றலாக செலவிடப்பட்டு நமக்கு எடை கூடாமல் தொப்பை உருவாகாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ

நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம் இல்லையா, சிந்திக்கவும் செய்கிறோம். அதே சமயத்தில் உடலுக்கு தேவையான பயிற்சியை நம்ம கொடுக்கறது கிடையாது. அதுக்காக டெய்லியெல்லாம் ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க. காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதும், ஆரோக்கியத்தை நம்ம கைக்கொள்ள முடியும். அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம நடக்கும்போது நம்முடைய உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது தெரியுமா? நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது. இந்த காலை நேர நடைப்பயிற்சி அப்படின்றது வந்து உடலுக்கும் மனதுக்கும் ஏராளமான நன்மைகளை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் காலையில் ஒரு 30 நிமிஷம் நடக்கிறது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீட்டிக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலை நடைப்பயிற்சி இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதய ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். அதை நமக்கு நடைப்பயிற்சி தருது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். நாம் நடக்கும்போது இந்த இரத்த ஓட்டம் வந்து சீராகுமா, இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை வந்து இது வந்து குறைக்குமா? இப்போ உங்களுக்காக ஒரு கியூட்டான பாடல் ஐயா திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம நடக்கும்போது உடல் எடை குறையும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? முடியலல்ல. ஆனால் அதிகாலையில் வெறும் வயிற்றில் நம்ம நடக்கும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் ரொம்ப வேகமாக கரையுமா, சுமார் 400 கலோரிகள் வரைக்கும் எரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் தங்குறத நம்ம தவிர்க்க முடியும். அதே சமயத்தில் அதிகாலையில் நடக்கும்போது சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படும் தான், இன்சுலின் உணர்திறன் அதிகரித்து இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சீராக இருக்குமா, அதோடு கூட உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் ரொம்ப சீராக கிடைக்கிறதால வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளிலிருந்து உடலுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மூட்டுகளுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சி மூட்டு வலி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குணமடையுதான். மன ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நடைப்பயிற்சி செய்யும்போது மகிழ்ச்சி தரக்கூடிய எண்டோர்பின் ஹார்மோன்கள் சுரக்கிறதால மன அழுத்தம், கவலை, சோர்வு இது எல்லாமே நீங்குமா. காலையில் உடல் பயிற்சியை முடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாள் முழுக்க உடலும் மனதும் ஆற்றலோடையும் சுறுசுறுப்போடையும் இருக்கும். அப்படின்றதோட காலையில் வெயிலில் நடக்கிறது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை சீரமைச்சு இரவில் தூக்கமின்மைக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து சீர் பண்ணி கொடுத்துரும், நல்லபடியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு கூட வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய அந்த நினைவாற்றல் குறைபாடுகள் இது எல்லாமே தடுத்து நிறுத்திடுமா இந்த காலை நேர நடைப்பயிற்சி. வாரத்தில் குறைந்தபட்சம் 5 நாட்களாவது காலையில் நம்ம நடக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை நாம் வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் நடக்கிறதுக்கு வசதியான மென்மையான செருப்புகளை நம்ம வந்து பயன்படுத்தணுமா. தொடக்கத்திலே ரொம்ப வேகமாக நடக்காமல் முதல்ல மெதுவாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை நாம் வந்து அதிகரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களாங்க, காலையில் நம்ம கண்ணு முழிச்சு கடகடன்னு நம்முடைய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒரு நடைப்பயிற்சி போயிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன விதமான நன்மைகள் கிடைக்கி? எஸ், இன்றைக்கி இருந்தில்ல, நாளைக்கு காலையிலேருந்து, ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், நாளைக்கு காலையிலேருந்து கடகடன்னு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஆரம்பிச்சு விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நேரம் 2:02 ஆயிட்டு இருக்குது. நேர்கள் இன்னைக்கு கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குக்கு. வாட்ஸ்அப் மூலமாக தான் எல்லாரும் பாடல் கேட்க போறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பாடல் கேட்க 9443360794 இந்த எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் அனுப்பலாம். விருப்ப பாடல் அனுப்ப வேண்டியது எப்படி அப்படின்னா, உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயர், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல், திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், இது எல்லாத்தையும் நீங்கள் குறுஞ்செய்தியாகவும் அனுப்பலாம், இல்லைனா உங்களுடைய வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். குக்கு நிகழ்ச்சியில் ஆல்ரெடி எல்லா லிசனர்ஸுமே எங்களுடைய பாடல்கள் கேட்க ஆரம்பித்தாச்சு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் நம்ம கேட்கலாம். கனா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. பால் தினகரன் உடையாம்புலியிலிருந்து அவங்களுக்காக விருப்ப பாடல் காட்சி அலைகளில் வந்துகிட்டே இருக்குது.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்துதான் நம்ம விருப்பாடல் கேட்க போறோம். 10 என்றதுக்குள்ள திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க ராமநாதபுரத்துல இருந்து பாலமுருகன், அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது காற்சலைகள்.

ரம்யமான ஒரு பாடல் கேட்டு முடித்த நேரம் 2:12. நேயர்கள், அடுத்த பாடல் கேட்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் பூலான்குளம் முத்து ஒரு பாடல் தான் கேட்க போறோம். சாமுண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றாலைகள்.

ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 2:17 நிமிடத்தில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிறோம் பாடல். டி இமான் இசையில் தான் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். பாயும் புலி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க மாரி சிவநாடனூர்லேருந்து. அதுக்கால பாடல் பாயும் புலி திரைப்படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நிகழ்ச்சியில தனிக்காட்டு ராஜா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய படத்துல இருந்து தெரசிட்டா மற்றும் யுனா.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரியே நிறைய பேர் பாடலோட வரிகள் கேட்ட மாதிரி நிறைய பேர் பாட்டே வா வா எப்போ சார் பாட்டு போடுவீங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்க போகிறோம். நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி இமானோடைய இசையில் பாடல் கேட்கலாம். கோவில்பட்டியிலேருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க சுதா மற்றும் பொன்மலர். அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேரம் 2:31 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கறதுக்கு 9443630794 என்ற எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் டெக்ஸ்ட் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை இரைச்சல் இல்லாத இடத்துல பதிவு பண்ணி வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாளையம் கோட்டை ராமச்சந்திரத்துடைய விருப்ப பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். கயத்தாறு பிரகாஷ் அவங்களுடைய விருப்ப பாடல் சிகரம் தொடு திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில் முத்து திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க புதுப்பட்டியிலிருந்து செல்வராணி.

0: நேயர்களே, நேரம் 2:53 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்றைக்கி குக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேர் அவங்களுடைய விருப்பாடலை கேட்டிருந்தாங்க. ஆய்க்கொடியிலேருந்து சுப்பிரமணியன், ஐயம்மாள், கனகா, சாஃபிரா, சண்முக சுந்தரம், கழுகுமலையிலேருந்து செல்வராணி, ராஜபாளையத்திலிருந்து ராக்கப்பன், பிச்சையம்மாள், ராஜேஸ்வரி, ஹர்ஷ்வர்தன், உடையாம்புலியிலிருந்து அருள்ராஜ், ஆலம்குளத்திலிருந்து மேரி சுபா, சுரண்டையிலிருந்து முகமது பிரேமா, ஆழ்வார்குறிச்சியிலிருந்து பரமசிவானந்தம், தென்காசியிலிருந்து அபிநயா குத்தாலிங்கம், வீரபாண்டியப்பட்டினம் கிளாட்ஸ்டோன், மேலச்சேவல் சுதன், வேலு பிரபாகரன், வீரவநல்லூர் பகுதியிலிருந்து கருணாநிதி, தமிழ்ச்செல்வன், உதயபாரதி, பாளையம்கோட்டையிலிருந்து முருகன் தாஸ், கரும்பானூர்லேருந்து வைகுண்டராஜன், வானரமுட்டியிலிருந்து நம்பிராஜ், குருவன்கோட்டை முருகன், தீபக். பாடல் கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிறைவான பாடல் காற்றலைகளில் கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து அபிஷேக் அவங்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில் ஒலிக்க தயாராக இருக்குது. தீனா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் விளம்பரத்தினை தொடர்ந்து பாடலையும் கேட்டு வந்துருங்க. குக்கு நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது படத்திற்கு

மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கேட்வே ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை மேற்கொள்ள சுரங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். மாணவர்களை நற்பண்பு உடையவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் தலையாய பணி என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நீண்டகாலமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த தலைமை தணிக்கை அதிகாரியின் 28 அறிக்கைகளை அம்மாநில அரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: லைட்ஸ், கேமரா, ரோலிங், மியூசிக்.
2: கூத்துப்பட்டறை முதல் கோலிவுட் வரை சினிமா புதிர் கொண்டாட்டம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகள், பதில்கள், கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய திரையறிவை நீங்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? எஸ், இன்றைக்கு நாம் நம்முடைய திரையறிவு நிகழ்ச்சியில் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருப்பேனா, நீங்கள் வந்து அதுக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி பதில் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561 1132 மற்றும் 2561 1133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். அது என்ன பாசு, நீ ஈஸியாக கேள்வி கேட்ப, நாங்கள் கஷ்டப்பட்டு பதில் சொல்லுவோம்னு நினச்சோம், நாங்களாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவோம் அப்படின்றீங்களா? இன்றைக்கி கேம் நம்ம எப்படி ஆட போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து பொதுவான ஒரு கேள்வி வந்து கேட்பேன். உதாரணத்துக்கு, கதாநாயகிகளினுடைய பெயர்களை வைத்து வெளியான திரைப்பட பாடல்கள் ஒரு 5 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கடை கடை கடைன்னு யார் யார் கதாநாயகி பேரெல்லாம் பாடல் வந்திருக்கோ அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சியோட துவக்கமாக அருள் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கிட்ட ரசிங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 3:10 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார், எங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நெல்லை மாவட்டம் சிறுமதி கிராமத்திலிருந்து கோமதி நாயகம்.
2: கோமதி நாயகம் சார், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கிறீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: கேளுங்க சார்.
2: விடை சொல்லாத காரணத்தினால உதாரணத்துக்கு சொன்ன கேள்விதான் உங்களுக்கு. கதாநாயகிகளுக்காக அவர்களோட பெயர்ல எழுதப்பட்ட பாடல்கள் 5 சொல்லுங்க பார்க்கலாம். கதாநாயகிகளுக்காக அவங்களோட பெயர்ல எழுதப்பட்ட பாடல்கள் 5 கதாநாயகிகளினுடைய பெயர்கள்ல வரணும் பாடல். யோசிக்க முடியுதா?
3: உதாரணத்துக்கு ஒரு
2: பாடல் நயன்தாராவுக்காகவே எழுதியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விடை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்னும் 4 பாடல்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, யோசிக்க முடியல. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டது சார். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: ஆக்கிடி சுப்பிரமணியன்.
2: சுப்பிரமணியன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு விடை தெரியுமா? தவறான பதில். ஏன்னா நான் கேட்ட கேள்வி கதாநாயகிகளுக்காக அப்படின்னு கேட்டேன், நீங்க கதாநாயகருக்காக சொல்லிட்டீங்க. ஓகே, நன்றி, உங்கள்கிட்ட பேசுனது மகிழ்ச்சி. இந்த மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துலாம். வணக்கம். வணக்கம்.
5: கிடையாது
2: பூஜாவா பொதுவா எழுதின பாட்டு, ஆனா பூஜான்னு ஒரு நடிகை வந்துட்டாங்க.
5: என்ன
2: பூ? குஸ்பு. ஓகே, ரெண்டு. அடுத்தது அடுத்தது அடுத்தது வரமாட்டேக்கு. ஓகே, நன்றி விஜயாமா. நீங்கள் வந்து சொன்ன பதிலில் ரெண்டு வந்து ரொம்ப சரியான, அதாவது மீனா பொண்ணு மீனாவுக்காக மட்டும்தான் எழுதுனது, கூடையில் என்ன பூ குஷ்பு, குஷ்புக்காக மட்டும்தான் எழுதுனது. மற்றது ரோஜாவும் பூஜாவும் பாடல் சும்மா எழுதி வச்சாங்க, அந்த பேரில் நாயகிகள் எழுந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, ஊரெல்லாம் முன்னை கண்டு வேந்தாரா நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி மேடம் சொல்லிட்டாங்க, கொண்டையில் தாளம்பு அண்ணாமலை மீனா பொண்ணு நாட்டாமே. அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு பார்த்தீங்களா, தா தா தா த நமிதா, அந்த பாட்டு வியாபாரி படத்தில் நமிதாக்காகவே எழுதியிருந்தாங்க. தேவி ஸ்ரீதேவி பாடல் ஸ்ரீதேவிக்காகவே எழுதியிருந்தாங்க. ஆல் ரைட், இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 0462 256 1132 மற்றும் 2561133 என்ற எண்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வாத்தியார் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுடன் உரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை முற்பகல் 11 மணிக்கு திருநெல்வேலி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழ் வடிவம் இடம்பெறும். தமிழ் வடிவத்தின் மறு ஒலிபரப்பு நாளை இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0442849864458. தொலைபேசி எண் மீண்டுமாக 0442449864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: திரையருவி கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 ரைட். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாரிங்கிருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? வணக்கம், யாரிங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரிங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மகாலட்சுமி அம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ஓகே, விளையாட்டு பொருட்களினுடைய பெயர்களை கொண்ட திரைப்படங்கள் ஆர் சொல்லுங்க பார்க்கலாம். விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு கிடையாது, ஆமா, விளையாட்டு பொருட்கள் வச்சிருப்போம்ல, அதை வச்சு இந்த வெளிவந்த திரைப்படங்களினுடைய பெயர்கள். யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதா? அதெல்லாம் விளையாட்டை மையமாக வைத்து வெளிவந்த திரைப்படங்கள். நம்முடைய கேள்வி என்னன்னா, விளையாட்டு பொருட்களினுடைய பெயர்களை கொண்ட திரைப்படத்தினுடைய பெயர் தான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, யோசிங்க, நம்ம அடுத்த நேரம் வழி விட்டுலாம். ஓகேவா? நன்றி. அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
4: ஆறுமுக
3: நேரிலிருந்து.
4: ஆறாம்
3: பண்ணையா? அங்கிருந்து விளையாட்டு பொருட்களினுடைய பெயர்களை கொண்ட திரைப்படத்தினுடைய பெயர்கள் அஞ்சு சொல்லணும். கதாநாயகிகளுக்காக போட்டீங்களா நீங்க? ஓகே, இப்போ கேள்வி மாறிச்சு. அந்த கேள்விக்கு என்ன பதில் நானே சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம விஜயா மேடம் வந்து ரெண்டு சொல்லிட்டாங்க அதில் பதில், நான் வேறு ஒன்று உதாரணத்துக்கு சொல்லிட்டேன், மூணு சொல்லியாச்சு. ஓகே, பரவாயில்ல. நிஷா மேடம் ரொம்ப அழகாக கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகேங்களா? நன்றி, உங்களை பேசினது மகிழ்ச்சி. அடுத்த நேரம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம். ஓகே, அவங்க இனிப்பில் எது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: 3:28 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரை இசை பாடல்களோட திரை அறிவியில் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கோம் நாங்கள் இன்றைக்கி. நீங்களும் தெளிவான பதில்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆல் ரைட், நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த லக்கி காலர் எங்கேருந்து யார் பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் குரங்கணியிலிருந்து தாமத்துறை.
0: குரங்கணியிலிருந்து
1: தாமத்துறை.
0: தாமத்துறை சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க கண்டுபிடிச்சிங்களா விடை எதுவும்? விளையாட்டு பொருட்களினுடைய பெயர்கள் கொண்ட திரைப்படங்கள்
1: சொல்லு. அபிசில், கத்தி.
0: கத்தி, ஓகே.
1: துப்பாக்கி, அட்டகத்தி, பூமரங்.
0: என்னது என்ன சொன்னீங்க?
1: பூமரங் சார்.
0: பூமரங், ஓகே. இன்னும் பலூன் இருக்கு, டெடி இருக்கு, டார்ச் லைட் இருக்கு. ஆல் ரைட், இருந்தாலும் நீங்க 5 சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகேங்களா?
1: நன்றி சார்.
0: நன்றி, உங்கள்ட்ட பேசினது மகிழ்ச்சி. ஓகே, அடுத்த நேர் யார் இங்க இருந்து அப்படின்னு பாத்துரலாம். வணக்கம். ஓகே, அவங்க எனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சாமித்துறை சார் ரொம்ப அழகாக வந்து கலந்துக்கிட்டாங்க. விளையாட்டு பொருட்களினுடைய பெயர்கள் கொண்ட திரைப்படத்தினுடைய பெயர் கேட்டிருந்தோம். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது

0: திருலாம் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். நான் வீரவாண்ட புள்ளிக்கு வந்து முருகன் பேசுறேன் சார். நல்லா இருக்கலாம் சார்?
0: நல்லா இருக்கும் முருகன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். உங்க நேஜியை கேட்டுக்கிட்டே நல்லா இருக்கேன். மனவரும்பு இந்த இது மனவரும்பு குக்கு தாயம் குக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. பாட்டு நல்லா நல்ல பாட்டா வந்தது சார்.
0: எல்லாம் உங்களுடைய பங்களிப்பினாலதான் எல்லாம் அருமையா இருக்கு. நன்றி, உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? உங்களுக்கு ஈஸியாக கேட்டுக்கூட. விலங்குகளினுடைய பெயர்கள் கொண்ட திரைப்படம் ஒரு எட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இருக்கு, பத்து வரைக்கும் கூட சொல்லலாம். நீங்க எட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: எட்டு சொல்லணுமா?
0: ஆமா.
1: சிங்கம், குட்டிப்புலி, நிறைய இருக்கு.
0: ரெண்டு. ஆமா. கடகடன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதா? சரி, நான் சொல்றேன், உங்களுக்கு உதவி பண்றேன். சிறுத்தை, புலி, சிங்கம்புலி, கோட்டு, கொரில்லா, குள்ளநரி கூட்டம், ஓநாய், கரடி. ஓகேங்களா? ஓகே முருகன் சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அழகாக கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக ஹலோ பிரதர் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டிருச்சிங்க.

0: திரையருவி கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆல்ரைட். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அடுத்ததா லைன்ல யார் காத்திருக்காங்க கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சுகன்யா
0: மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கோம் மேடம். சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? உங்களுக்கு ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல வெளிவந்த திரைப்பட படங்களினுடைய பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கஷ்டமா இருக்கா? சரி, அப்ப ஈஸியா கேட்டுருவா. ஓகே, உறவு முறைகளின் பெயர்கள் கொண்ட திரைப்படம் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பத்ரி.
0: உறவு முறை, உறவு முறையில் இப்போ யாரையாவது போய் பத்ரி அப்படின்னு கூப்பிடுவீங்களா? மாட்டிங்கல்ல. ஓகே, ரெண்டுமே சொல்லியிருக்கீங்க, ரெண்டுமே தவறு தான். சுகன்யா மேடம், அழகாக முயற்சி பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்த நேர் யாருங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: குரும்பூர்லேருந்து லூசியா பேசுகிறேன்.
0: லூசியா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: சூப்பரா இருக்கேன் மேடம். உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? பழைய கேள்விக்கு பதில் சொல்றீங்க, புது கேள்வி கேட்கவா?
1: புது கேள்வி கேளுங்களேன்.
0: புது கேள்வி கேட்கவா? ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, சிற்றுண்டிகள் இருக்குல்ல, அதோட பெயர்கள்ல வெளிவந்த திரைப்படத்தினுடைய பெயர்கள் சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, குழப்பமா இருக்கு. லூசியா மேடம், யோசிக்க முடியுதா? ஓகே, அடுத்த நேரம் வழி விட்டுருவோமா? ஓகே, நன்றி, உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
2: மனோகரன்
0: சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு மூணு கேள்விகள் இருக்கு, மூணுல பதில் சொல்றீங்களா, புது கேள்வி கேட்கவா? ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல வெளிவந்த திரைப்படத்தினுடைய பெயர்கள் அந்த வார்த்தைகள்ல.
2: அடுத்த

0: உறவுகளுக்கு இல்லையா?
1: ஆமா
0: சகோதரிகள், சகோதரிகள் என் தம்பி, அத்தையா, மாமா, அத்தையா, மாமியா,
1: முயற்சி பண்ணீங்க சார், வாழ்த்துக்கள். ஓகேங்களா, நன்றி. அதாவது இதில் நிறைய இருக்கிற படங்கள், கிட்டத்தட்ட நானே ஒரு 12 கிட்ட யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன தெரியுமா, அப்பா, தாய் மாமன், தம்பி, உடன்பிறப்பு, முறை மாமன், மருமகன், அம்மா, அம்மா அப்பா, மருமகன், அக்கா, அக்கா தங்கை, அண்ணன், இப்படிலாம் நிறைய இருக்குது. ஓகே, ஜாலி பண்ணலாம். எனக்கு லைன் கிடைக்கலப்பா, ஆனால் எனக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்களோ, டோன்ட் வரி, நீங்கள் கூட வாட்ஸ்அப்பில் கூட எங்களுக்கு விடை அனுப்புங்க. 9443364. ஓகே, பூ கடைக்கு விளம்பரம் தேவையா அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டு கேட்குற அதே நம்பர் தான், அதில் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு விடை அனுப்பி வைக்கலாம். ஓகேவா, இப்போது உங்களுக்காக அடுத்த பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாடல் தெரியுமா, நான் அப்புறமா சொல்கிறேன்.
2: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் பாடல் தமிழ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

0: திரையருவி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சிற்றுண்டிகளினுடைய பெயர்களில் வெளிவந்த திரைப்படத்தினுடைய பெயர்கள் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகளில் வெளிவந்த திரைப்படத்தினுடைய பெயர்களும் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. நேர்களும் வந்து ரொம்ப அழகாக வந்து கலந்துட்டு இருக்காங்க, அழகாகவும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கேருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: எந்த
0: கேள்விக்கு பதில் சொல்ல
1: போறீங்க?
0: அதான் கஷ்டம் இருக்கிறது.
1: நீயாவா?
0: சரி.
1: யார் நீ? அவனா இவன்? நான் யார் தெரியுமா?
0: இது வந்து ஆச்சரியக்குறி இல்லைல்ல, இது எல்லாமே கேள்வி தானே.
1: அப்படியா?
0: அழகா முயற்சி பண்ணி சாந்தி மேடம் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நன்றி. அதாவது ஆச்சரியக்குறின்னு நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், வாவ் அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் திரைப்படத்தினோட பேரில் வச்சுருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் கூட இருக்குது படங்களுடைய பேர், 1-2 படம் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுவீங்க? இப்போ நம்ம காலை தான் இவங்க அட்டன் பண்ணியிருக்காங்களா இல்லையா தெரில அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், நீங்கள் கால் பண்ணுங்கள். 0462-5611-3 மற்றும் 2561-3 என்ற எண்களில் இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய பாடல் உங்களுக்காக ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

0: திரைசை பாடல்களோட க்யூட்டாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க திரையரவி. இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைவான நேரம் எடுத்து ஈஸியான கேள்வியும் கேட்டு விட்ருவோமா? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், லைனில் இருக்கிறீங்க? ஓகே, பரவாயில்ல, நிறைவான நேராக எடுத்துகிட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அவங்க வேற எங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அந்த வாய்ப்பை இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துடலாமா? வணக்கம் வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? சுந்தரி, எப்படி இருக்கிறீங்க? சுந்தரி,
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன்.

0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா? ஈஸியாக கொடுக்கணுமா? சரி, நம்ம திருநெல்வேலி இருக்குல்ல, நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளினுடைய பெயர்களை வச்சு வெளிவந்த திரைப்படத்தினுடைய பெயர் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: தாமிரபரணி,
0: தாமிரபரணி. சரி,
1: திருநெல்வேலி,
0: திருநெல்வேலி. சரி, சுந்தரி. சீக்கிரம் சொல்லுங்கள்,
1: எத்தனை படம்?
0: ஒரு அஞ்சு படம் சொல்லுங்கள் பார்க்கலாம், நிறைய இருக்கு. தெரியலையா? ஓகே சுந்தரி, வாழ்த்துக்கள், நானே சொல்கிறேன். ஓகேவா?
1: ஓகே.
0: நன்றி, உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. ஆல் ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒன்றுகளே ரொம்ப ஈஸி தான். தென்காசிப்பட்டினம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, வீரலட்சுமி, அம்பாசமுத்திரம், அம்பானி, திருநெல்வேலி, பாஞ்சாலங்குறிச்சி, சீவலப்பேரி, பாண்டி, எவ்வளோ படம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்களேன். அதுவும் நம்ம ஊரை சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி இருக்குது. ஆல் ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எல்லா நேயர்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குறிப்பாக நம்ம குரங்கணி சாமித்ரி சார் இருக்காங்கல்ல, அவங்க தான் கேட்ட கேள்விக்கு டான் டான் டான் டான் சொல்லி அஞ்சும் கரெக்டான பதில் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்றும் கலந்து கொள்ள முயற்சி செய்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்ளலாம் இன்றைய திரையரவி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்திருந்தேன் நான், உங்கள் கபில் தேவ். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துட்டு இருக்கு, பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து கேட்டிருச்சிங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குல்லா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி. இது ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
2: ஆமாம்,
1: நிகழ்ச்சியில் உங்களோடு பேசுவதற்கு
2: காத்திருக்கிறோம். நான் உங்கள் கபில் தேவ் மற்றும்
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
2: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கேட்டு ரசிக்க நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? எஸ் அப்படின்னா உடனே டயல் பண்ணுங்கள் 0462 256 1133.

இரண்டு மற்றும் இரண்டு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று மூன்று மூன்று என்ற எண்களில். ஆல்ரைட், நிறைய கேள்விகளோடு சாகிரா மேடம் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக உங்களுக்காக செல்லம்மை திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து கேள்விகளோடு விளையாடலாம், ஓகேவா?

0: நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: எஸ், அப்படியே ஜாய்ஃபுல்லாக யார் நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்,
0: யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: சுபேபுரத்துல இருந்து.
0: கொஞ்சம் பக்கத்துல வச்சிருக்கீங்க நினைக்கிறேன், அடைக்கிற மாதிரி இருக்குல்ல சவுண்டு.
1: ஆமா, விட்டு விட்டு கேக்கு சார். கொஞ்சம் டவர் உள்ள இடத்துல இருந்து கொஞ்சம் பேசுங்க சார், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. சாரி, நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய அடுத்த நேயர் யாருங்க இருந்து பாத்திரலாம். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரெடியா இருக்காங்க, நிறைய வண்டி வண்டியா கொண்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க மேடம்.
0: அதாவது இப்ப ஒரு பிரபல நடிகர் வந்து ஒரு டயலாக் பேசியிருப்பாங்க, அந்த அந்த நடிகர் யாருன்னு நீங்கள் சொல்லணும், அது என்ன படம்னு சொல்லணும். டைலாக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டைலாக்கை இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க இன்னொரு படமும், அதுவும் இதே சேம் நடிகர் தான்.
3: இது எப்படி இருக்கு,
0: இது சொல்லக்கூடிய டைலாக்கு சொன்ன நடிகர் யார், படம் என்ன,
3: இது எப்படி இருக்கு, இது வந்து இங்கிலீஷ்ல
1: இல்ல இல்ல
0: தமிழ்ல சொல்லிருப்பாங்க.
1: இந்த டயலாக் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு படத்துல சொல்லிருப்பாங்களா, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் யாரு
0: சொல்லிருப்பாங்க, ரெண்டையும் சொல்லணும்.
3: ரஜினிகா.
1: ஆமா, என்ன படம் அதுதான் கேள்வி.
3: அது வந்து படம் வந்து இது சிவாஜி உள்ளது
0: இல்லை,
1: இன்னொரு பழசு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போங்க.
3: இன்னும் முன்னாடி போகணுமா சார்? பழைய பகல.
0: அதுவும் இல்ல,
1: யோசிக்க முடியுதா பாபு சார்?
3: படையப்பா இல்ல, சிவாஜி
0: இல்லை.
1: கூட நிறைய பேர் நடிச்சிருக்கா?
0: கூட நிறைய நடிச்சது சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருங்க. இதே இதே டயலாக் வந்து அவங்க இங்கிலீஷ்லயும் சொல்லிருப்பாங்க.
1: சரி, உங்களுக்கு க்ளூ கொடுங்க.
0: இங்கிலீஷ்ல சொல்லிருப்பாங்க, அதுவும் என்ன படம் சொல்லணும்.

0: பாபு சார்.
1: அதாவது இது வந்து ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீதேவி அவங்களோட நடிச்சிருப்பாங்க.
2: ஸ்ரீதேவி நடிச்ச படம்.
1: ஆமா, உங்களுக்காக சொல்லியாச்சு. குழு கொடுத்துருக்கோம். இல்லையே, அதுவும் இல்லை.
2: ராணுவ வீரன் வருமா?
1: அது இல்லை.
2: வேற யாரும் இல்லை.
0: சரி, நேரம் நிறைவு பெற்றது
1: உங்களுக்கு.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேவா? ஆ, கேளுங்க. மேடம் ரெடியா இருக்காங்க.
1: சொல்லுங்க.
2: ஆயிரம் கண் உண்டு, அசந்து தூங்க இடம் உண்டு.
1: கட்டில்.
0: நன்றி மேடம், வேற லெவல்
1: பண்றீங்க. சொல்றாங்களா பாத்துருமா?
0: நிச்சயமா, அடுத்த நேரம் யாருங்கன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ. வணக்கம். கோட்டிப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கோட்டியப்பன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நிச்சயமா சொல்லிடலாம் மேடம், ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க பதில் சொல்லிடுவீங்க, என்ன சொல்லுங்க பாக்கலாம்.
3: செவ்வாய்க்கிழமை
0: வந்துருவோம், எல்லாரும் வந்துருவோம். அழைப்புக்கு ரொம்ப நன்றி, அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க மேடம், சொன்ன கேள்வி கேட்டீங்களா?
1: ரஜினிகாந்த் அவங்க வந்து ஒரு படத்துல வசனம் பேசியிருப்பாங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு. அது என்ன படம் அப்படின்னு சொல்லணும். அதே வசனம் இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க, அதுவும் என்ன படம்னு சொல்லணும்.
3: காளி படம் நினைக்கிறேன்.
0: காளி?
1: இல்லை.
0: இல்லையா? யோசிக்க முடியுதா கோட்டியப்பன் சார்? சரி, அப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
1: ஸ்ரீதேவியோட நடிச்சிருப்பாங்க.
3: ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்களா?
1: ஃபேமஸான படம்.
3: பழைய படம்னால யாரும் வர மாட்டேங்குது.
0: சரி பரவாயில்ல கோட்டியம்மன் சார், அழகா முயற்சி பண்ணினீங்க. உங்க சைட்ல கேள்வி கேளுங்க
1: சார. சொல்லுங்க, நீங்க கேள்வி. என்ன கேள்வி
3: கேளுங்க. நம்ம வந்து மாற்றி யோசிங்கற அந்த எல்சி
1: நடிச்சிருவோம்.
0: சரி, அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தவறான பதில் சொல்லணும்.
1: நான் வேலையில
3: இருக்கேன்.
1: நான் வந்து பாட்டு படிச்சிட்டு இருக்கேன்.
3: உங்களுக்கு சொந்த ஒரு இதா இருக்கும்.
1: வீட்ல சமையல் வேலை செய்துட்டு இருக்கேன்.
3: காலையில டிபன் சாப்பிட்டீங்களா? அருமையா இருந்ததா?
1: இப்ப ரைட்டிங் ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
3: ஏ, காலேஜுக்குலாம் போய் படிச்சீங்களா?
1: ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
3: இப்பவும் ரேடியால எவ்வளவு நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?
1: நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன்.
0: கோட்டியப்பன் சார், சரி, ஏதோ நடக்குன்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்கு. ஓகே, நன்றி கோட்டியப்பன் சார். நன்றி. ஆல் ரைட், இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்னு சேர்ந்த நம்பர் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக பாடல் பாஷா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டிருச்சிங்க.

நல்லதா பிகர் பிகருதா நீ சூப்பர் பிகருதா இந்த பிகருக்கேத்த மைன நாளுதா ஆட்டச்சு டச்சு டச்சு டச்சு என்ன டச்சு நீ வைக்கு

0: திரு நிலவி.
1: ஸ்டைல் ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், ஓ ஸ்டைலுக்கு ஏத்த மயில் நானு தான்.
0: ஃபிகர் ஃபிகர் தான், நீ சூப்பர் ஃபிகர் தான்.

0: பிகர் பிகர் தான், நீ சூப்பர் பிகர் தான், இந்த பிகருக்கு ஏத்த மைனர் நாடுதான்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
2: எஸ், இது ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோவில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: சுப்பையாபுரம். அவங்க பேர் தான் எனக்கு
1: ஆ சுப்பையாபுரம் மட்டும் தான் கேக்குது சார். நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் வாங்க சார்.
0: அப்பதே வந்தாங்க.
1: ஆமா
0: சரி ஓகே. ரெண்டாவது வந்திருக்காங்க
1: சார். சொல்லுங்க சார்.
0: பேரு
2: ராசாத்தி.
1: ராசாத்தி ஆத்தாடி எப்படி இருக்கீங்க?
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்லா
1: நல்லா இருக்கோம். சரி உங்களுக்கு நான் கேள்வி கேட்டிரலாமா?
2: ஒரு விடுதலை.
0: என்ன சொல்றீங்க?
2: ஒரு விடுதலை.
0: விடுதலை.
1: ஆ சொல்லுங்க. நீங்க விடுதலை சொல்ல போறீங்களா இல்ல நாங்க சொல்லணுமா?
2: நான் கேக்குறேன்.
1: ஆ கேளுங்க கேளுங்க
0: கேளுங்க.
2: நார்ல
0: நார்ல
2: பிறந்த
0: நார்ல பிறந்த அதான் கேக்குது.
2: நார்ல
1: நாரில் பிறந்த நாரில் பிறந்த நார் என்ன நார் அதான் கேக்குறீங்க?
2: நாரில் பிறந்த நார்.
0: பிறந்த நார்.
2: நாரில் என்ன நார்?
1: நாரிலே பிறந்த நார் அப்படிதானே கேக்குறீங்க? நாத்து நார். அப்படியா? அவங்க தானே பறந்துருப்பாங்க. வேற எல்லாம் பறந்துருக்கோம் இல்லையா? வேற இல்லது அப்போ அப்ப நீங்களே
2: சொல்லுங்களேன்.
1: மாமனார் பாத்தீங்களா? கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு. ஓகே ராசாத்தியம்மா நன்றி. மேடம் சொன்ன கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க.
0: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு வசனம் பேசுவாங்க. அதே வசனத்தை இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க. ஹவ் வி சீட் அப்படின்னு. ரெண்டுமே சூப்பர் ஸ்டாருடைய வசனம் தான். பஞ்ச் டைலாக். என்ன படம் தெரியுமா?
2: என்ன படமா? அது நண்டூர்.
1: ஓகே ராசாத்தியம்மா நன்றி. உங்கள்ட்ட பேசினது மகிழ்ச்சி. அடுத்த நேர் யாரு இருந்து பாத்திரலாம். வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
1: கோமதி அம்மா
0: நமச்சிவாயம்.
1: எப்படி இருக்கீங்க கோமதி அம்மா?
0: இன்னொரு
1: படத்துல இருக்கு. பூவோட பெயர் கொண்ட நாயகியும் கண்ணழகியும் நடிச்சிருப்பாங்க. வாழ்த்துக்கள். மேடத்துக்கு இப்பதான் என்ற மனசு குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு மேடம். கோமதி மேடம் வாழ்த்துக்கள்.
3: அது வந்து 16
1: வயது கரெக்ட்டா?
3: பரட்டையா
1: நடிச்சிருப்பாரு. உங்களுக்கான கேள்வி.
3: நான்
0: தான் கேள்வி வைக்கணும்.
1: உங்களோட கேள்வி கேளுங்க.
3: ரொம்ப வேண்டாம். நாலே நாலு சினிமா படம் பேர் சொல்லுங்க. அதுல என்னன்னா முதல் படத்துல வந்து ஒன்னுன்னு வரணும். ஒரு வீடு இருவாசல்.
1: இரண்டாவது
3: படத்துல வந்து இருமலர்கள். அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு வரைக்கும் சொல்லுங்க. 40 செகண்ட் தானே? 10 செகண்ட் ஒண்ணுக்கு.
1: ஓகே 1 2 3 4.
3: நீங்க சொல்ற சினிமா படத்தோட பேர்ல அந்த ஒன்னா நம்பர் ரெண்டா நம்பர் மூணா நம்பர் நாலாம்.
1: அதான் அதான் முதல் படம் வந்து 1 2 3 ஒன்னு. ரெண்டாவது ரெண்டு படம் பேரு ரெண்டு தான். மூணு மூன்றாம் பேரு. நாலாவது நாலு பேர் நாலு காதல். நன்றி. உங்களோட பேசினது மகிழ்ச்சி.
3: நன்றி
1: நன்றி. உங்களோட பேசினது மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போன் எடுங்க. டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களை வெளியூர் நேரில் அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் பரம்பரை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: சிட்டி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: எஸ் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கே இருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். நிலையத்தில் பணிபுரி மனை வரைக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் சொல்லுவது ஓடைப்பட்டி வணக்கம் சார். ராமராஜ்.
1: ராமராஜ் சார் எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே. இப்போ உங்களுக்கான கேள்வி.
2: ஸ்வீட்டாக இருக்கேன் சார்.
1: என்னவா?
2: உங்கள் குரல் ஸ்வீட்டாக இருக்கேன் சார்.
1: ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் உங்கள் அன்பால் தான். சொல்லுங்கள், கேள்விக்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படி சொல்கிறதுக்கு? சொல்லுங்க மேடம்.
0: அவங்க பேர் என்ன சொன்னாங்க?
1: அவங்க பேர் ராமராஜ்.
0: ராமராஜ், இப்போ உங்க பேருக்கு முன்னாடி காணா சேர்த்து
1: ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடியும் க ஆட் பண்ணி சொல்லணும்.
0: சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம்.
2: இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: உங்களோட பெயர் இருக்குல்ல சார், உங்களோட பெயரோட ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடியும் க ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட பேர் கபில் இல்லையா, இப்போ காக்கு முன்னால், பீக்கு முன்னால், இல்லுக்கு முன்னால், இப்போ நான் என்ன சொல்லுன்னா காக்கா கபி கல் அப்படி சொல்லணும். அது மாதிரி ராமராஜ். அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
0: ஒரு கேள்வி கேட்கட்டா உங்களுக்கு
1: இது ஒரு புதிர். ஓகேவா? ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு மன்னன், ஒரு மந்திரி, அதாவது ஒரு ராஜா, ஒரு மந்திரி, ஒரு மந்திரவாதி, மூணு பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஆத்த கடந்து போகணும், ஒரே ஒரு தோணி மட்டும்தான் இருக்கு, அதில் ஒருத்தங்க மட்டும்தான் போக முடியும். இப்போ மூணு பேருமே கடந்து போகணும், என்ன பண்ணுவாங்க? அந்த மந்திரவாதி கடந்து போயிட்டாரன், எப்படி கடந்து போயிருப்பாங்க?
2: ஒவ்வொருத்தராக கொண்டு போய் விடணும் சார்.
1: அதுக்குள்ள எதிரி நாட்டு படைகள் வந்து இது பண்ணிடுவாங்கல்ல. என்ன பண்ணிருப்பாங்க யோசிக்க முடியுதா? தெரியலையா? சரி பரவாயில்ல, வாழ்த்துக்கள், முயற்சி பண்ணி. நீங்க கேள்வி வச்சிருக்கீங்களா மேடம்க்கு?
0: சொல்லுங்க.
2: பக்கத்துல பக்கத்துல என்ன செஞ்சு ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது, அது என்ன?
1: கண்ணு.
2: சூப்பர் சூப்பர்.
1: ஓகே ராமராஜ் சார், நன்றி. உங்களை பேசினது மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துலாம். வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
3: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி, கேள்வி கேட்கிறோம், ரெடியா இருக்கீங்களா?
3: கேளுங்க.
0: மாலினி தேவி, உங்க பெயருக்கு முன்னாடி காணா, ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி க எழுத்து போட்டு
3: சொல்லுங்க.
0: அந்த கே தான் மாலினி தேவின் இருக்குல்ல, உங்க பெயருக்கு முன்னாடி சொல்லுங்க பாக்கலாம்.
3: முதல் ரெண்டு ஒரு இயக்குனர் பெயர்.
1: ஓகே.
0: இயக்குனர் பெயர்
3: முதல் எழுத்து, நானாவது எழுத்து உலகத்தினுடைய மறுபெயர்.
1: சரி, ரெண்டு க்ளூ தானா?
3: நாலு எழுத்துக்கு. ஆமா.
1: யோசிக்க முடியுதா மேடம்?
3: வானத்துக்கு என்னென்ன பெயர்லாம் வரும் சொல்லுங்க.
1: வானத்துக்கு இன்னொரு பேரு ஆகாயம். யோசிக்க முடியுதா ஏதாவது?
0: ஆகாயம்
1: ரொம்ப ட்விஸ்டா கொடுக்கீங்களே. நீங்க சொல்லுங்க பாக்கலாம், நீங்களே சொல்லிருங்க.
3: அப்படியே
1: உள்ட்டா போட்டு புவிய. எங்க இருந்து யோசிச்சீங்க இத? ஓகே ஓகே,
0: சூப்பரா இருக்கு.
1: சூப்பர், நன்றி மேடம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வேற லெவல்ல யோசிச்சிருக்காங்க. ஆமா, விசும்பு அப்படின்றது வந்து தி ஸ்கை, ஆகாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்து அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் நியூ திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு.

0: 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம்ஸ்.
1: எஸ் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இந்திராணி வந்து காந்தி நகரிலிருந்து பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பராக இருக்கும். என்ன பேர் சொன்னீங்க? காந்தி.
2: காந்திமதி மாரியப்பன்.
1: காந்திமதி, ஓகே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே, சொல்லுங்க உங்களுக்கான கேள்வி. அந்த புதிருக்கு விடை தெரியுமா உங்களுக்கு? புதிர் திருப்பிச்சலவா? ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஒரு ராஜா, மந்திரி, மந்திரவாதி மூணு பேர் இருக்காங்க. இப்போ ஒரு ஆற்றை கடந்து போகணும், ஒரே ஒரு தோணி மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். மற்ற ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எதிரி படைகள் வந்து கொண்டுருவாங்க. இப்போ மூணு பேருமே போகணும், போயிட்டாங்களாம். எப்படி போயிருப்பாங்க? நீச்சல் அடிச்செல்லாம் போகல, தோணியில தான் போகணும். என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையா? சரி, ஓகே மேடம், உங்களுக்காக கேள்வி வச்சிருப்பாங்க.
0: சரி, நான் ஒரு விடுகதை
2: கேட்குறேன்.
0: கொத்து கொத்து ஈச்சங்காய், கொல கொலையா ஈச்சங்கா, மதுரைக்கு போனாலும் வாடாத ஈச்சங்கா, அது என்ன?
2: சொல்லுங்க.
0: கொத்து கொத்து ஈச்சங்கா, கொல கொலையா ஈச்சங்கா, மதுரைக்கு போனாலும் வாடாத ஈச்சங்கா.
2: ஒன்று
0: இல்லை, கண்டுபிடிங்க.
1: ஐயோ, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ப்ரெஷர் ஏத்துறீங்களே, என்ன பதில் சொல்லுங்கப்பா?
0: சரியலையா? நானே சொல்லிடவா? பாம்படம். காதல்
1: அணிவாங்க. எங்க யோசிச்சிருக்கங்க பாத்தீங்களா மேடம்? காந்திமதி மேடம், இவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் மேடம். சரி, உங்க கேள்வி கேட்டு விடுங்க மேடம். மேடம்
0: நீங்க கேளுங்க.
2: நான்
0: கேளுங்க.
2: எடுக்கடுக்க பெரிதாகும். எடுக்கடுக்க பெரிதாகும்.
0: எடுக்கடுக்க பெரிதாகும்.
2: ஆமா,
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன். குழி.
2: ஆமா, கரெக்ட்.
1: ஓகே மேடம், நன்றி.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: ஓகே, அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றது பார்த்துடலாமா? வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: அழகிய நம்பி.
0: அழகிய நம்பி
1: எங்க இருந்து சார்?
3: திருநெல்வேலியில இருந்து பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க அழகிய நம்பி சார்?
3: அச்சநல்லூர்ல இருந்து பேசுறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க? விடை தெரியுமா உங்களுக்கு?
3: என்ன புதிரியா?
1: ஒரு ஆறு இருக்கு, அங்கிருந்து ஒரு ஒரு ராஜா, ஒரு மந்திரி, ஒரு மந்திரவாதி மூணு பேரும் தப்பிச்சு வந்திருக்காங்க. போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப மூணு பேரும் ஒரே நேரத்துல ஒரே ஒரு தோணி மட்டும்தான் இருக்கு. அதுல ஒருத்தங்க மட்டும் தான் போக முடியும். இப்ப போகணும், போயிட்டாங்களாம். எப்படி போயிருப்பாங்க?
3: முதல்ல மந்திரவாதியும் ராஜாவும் போயிருப்பாங்க.
1: ஆஹா, ஒரு நேரத்துல ஒருத்தங்க மட்டும்தான் போக முடியும்.
3: ஒருத்தர் மட்டும்தான் போக முடியுமா?
1: ஆமா. யோசிக்க முடியுதா? யோசிக்க முடியுதா?
3: ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும்.
1: ஆமா, ஒரு நேரத்துல ஒருத்தங்க மட்டும்தான் போகும். ஒருவேளை இன்னும் ரெண்டு பேரும் இங்கே விட்டுட்டு போனோம் அப்படின்னா எதிரி படைகள் வந்து இவங்களை கொண்டுருவாங்க. அப்படி விட்டுட்டும் போக முடியாது. இப்போ மூணு பேரும் ஒரே நேரத்துல போகணும். யோசிக்க
3: முடியும்.
1: ஒரே ஒரு தோணி மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரே நேரத்துல போகணும். போயிட்டாங்களாம். எப்படி போனாங்க?
3: ஒரு ஆள் போட்டுல

0: ராஜா போட்ல உட்கார்ந்து இருப்பாரு.
1: சரி,
0: மந்திரவாதியும் அவரு யாரு
1: மந்திரியும்,
0: மந்திரியும் போட்ல ரெண்டு பக்கமும் புடிச்சிட்டு நீந்திட்டு வருவாங்க.
1: இல்ல இல்ல இல்ல, அவங்க நீந்தவே இல்ல, தோணில போகணும் அவ்வளவுதான். யோசிக்க முடியுதா? இல்ல. சரி பரவாயில்ல, என்னவா
2: நீங்க சொல்லுங்க,
0: நீங்க சொல்லுங்க.
1: கடைசியில தான் சொல்லுவேன். மேடம் ஒரு கேள்வி வச்சிருக்காங்க உங்களுக்கு. சொல்லுங்க மேடம்.
2: அதாவது தூய தமிழ்ல ஒரு சொல் சொல்லுவேன், அதை நீங்க அதை என்ன பொருள்னு சொல்லணும். நான் தூய தமிழ்ல சொல்லுவேன் கறி, அதுக்கு பொருள் என்ன? கறி, கறின்னா என்னது?
0: கறியா?
2: ஒரு விலங்கினுடைய பெயர் வரும். கரெக்ட் அடிச்சிட்டீங்க. சரி, பரி. பரி
1: பரி
2: பரி, இப்ப கறி சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பரி
0: கறி, கறினா இறைச்சி.
2: அது இல்ல, கறி சொன்னீங்க யானை, ஓகே. பரி, பரினா என்னது?
1: வாழ்த்துக்கள் சார், அழகிய நம்பி சார்,
2: வாழ்த்துக்கள்.
1: நீங்க உங்களோட கேள்வி மேடம் கேட்டு விடுங்க சார். ஒரு
2: கேள்வி
0: தாமரபரணி மலையில பிறக்குது, பாபநாசத்துல பிறக்குது, அதுல இருந்து போய் புன்னக்காயல்ல வந்து கடல்ல கலக்குது. இதுல ஒரு 10 ஊர் சொல்லுங்க, கரையில வர்ற ஊர்.
2: 10 ஊர்?
1: ஆமா.
2: கபில் தெரியுதா?
1: நீங்க உங்களுக்கு தான் கேள்வி.
2: பொதிகை மலையில உற்பத்தி ஆகி தாமிரபரணி வருது. இது தாமிரபரணி தான் எல்லாரும் போதே, சிறுவைகுண்டம் இந்த ஆறு, அந்த ஆறு போகுதுல சிறுவைகுண்டம்.
1: அந்த ஊர் தான் கேக்குறாங்க. 10 ஊர் சொல்லுங்க, நம்ம ஊரே கூட சொல்லுங்க. திருநெல்வேலி இருக்கு, அதுக்கப்புறம் முக்கூடல் இருக்கு, நீங்க சொன்ன ஸ்ரீவைகுண்டம் இருக்கு, அப்புறம்
2: குங்கராயங்குறிச்சி ஆறு வருதுல, குங்கராயங்குறிச்சி, அப்புறம் வந்து ஏரல் பக்கம், ஊர் பேரு ஏரல், ஏரல். ஆமா, தாம்போதி ஆறு போகுதுல, ஆறு தாமிரபரணி ஆறு தான் ஏரல், ஏரல். அதுக்கப்புறம் புன்னக்காயல், புன்னக்காயல்ல வருது.
0: புன்னக்காயலும் பாவநாசம் நான்
2: அகரம், அகரம் வருதுல, அகரம்.
0: வெரி குட்.
1: எத்தனை சொல்லிருக்கீங்க? சொல்லிட்டாங்க.
0: திருநெல்வேலிக்கு மேற்க எவ்வளவு ஊர் இருக்குமா?
1: அவங்க மேற்க மட்டும் சொன்னா கோவச்சுக்கிடுவாங்கல்ல சார், கிழக்க இருக்கிறவங்க. அதான் மேடம் வந்து அங்கிட்டு இல்லாம இங்கிட்டு இல்லாம பொதுவா சொல்லிட்டாங்க. ஓகே, நன்றி.
2: திருநெல்வேலிக்கு மேற்க
1: வாழ்த்துக்கள். ஓகேவா? எனக்கு நீங்க நான் கேட்ட கேள்விக்கு வேற பதில் வேற சொல்ல, அது வேற மனசு எனக்கு பிராண்டிட்டே இருக்கு. நான் நிறைவுல சொல்றேன், ஓகேவா? நன்றி, உங்கள்கிட்ட பேசினது மகிழ்ச்சி. நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு டைம் வேறு ஆயிடுச்சுலே, நான் சொல்லியிருந்தேன். நன்றி, உங்கள்கிட்ட பேசினது மகிழ்ச்சி. பார்த்தீங்களா, நம்ம வந்து ஆர்வத்தில் நீங்கள் 10-12 வரைக்கும் சொல்லிட்டீங்க. ஆமாம், இருந்தாலும் சார் மேற்க தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், இப்போ உங்களுக்காக பாடல் என்ன படத்துலேருந்து வந்துட்டு, திரும்ப வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்தே 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 100.6 மெகாஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி.
1: பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே நம்ம வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். மேடம், வேறு லெவலில் கொஸ்டின்லாம் இன்றைக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லணும். நேர்களும் இல்லை, சரிக்கு சமமாக போட்டி போட்டிங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரெண்டு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கலாம். ஆமாம், மொரோவர் இன்னொருசும் சொல்லுவாங்களே, நேர்கள் ஜெயிச்சாங்களா ஆஜஸ் ஜெயிச்சாங்களா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாதுடா அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே நம்ம குடும்பம் இல்லையா, அதில் என்ன அவங்க ஜெயிச்சாங்க நம்ம ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோமா? எஸ், சந்தோஷமாக இருந்தோம். அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு
0: போச்சு நிகழ்ச்சி.
1: ஆமாம், ஜாய்ஃபுல் மட்டும் இல்லை, கலர்ஃபுல்லாகவும் போச்சு. ஓகே, நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கலந்திருந்தோம் நாங்கள் கபில் தேவ் மற்றும்
0: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
1: அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

தக்ஷணேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5:03 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. ஞாபகம் வருதே, இந்த கவிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தெரிஞ்சு எழுதுவாங்களா, தெரியாமல் எழுதுகிறாங்களா, இல்லைன்னு சும்மா போகிற போக்கில் எழுதி விட்டுட்டு போ அந்த மாதிரி யோசித்து எழுதுகிறாங்களா, அப்படிலாம் தெரியல. ஆனால் சில வரிகளை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையோடு அப்படியே ஒன்றி போகுது இல்லையா. காலத்தை யோசித்து பார்க்கும்போது காலம் என்ன, காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு பறக்குதா என்ன அப்படின்ற லெவலுக்கு அவங்க வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் யோசித்து பார்த்தா இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம ஒரு 7வது மாதத்துக்கு வந்துட்டோம். அப்படி இப்படி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கடக்கு இப்போ தான் டிகிரி முடித்த மாதிரி இருந்துச்சு, வேலைக்கு போன மாதிரி இருந்துச்சு, என்னெல்லாமோ நடந்து போச்சே அப்படின்னு நமக்கு யோசிக்கப்போம் இல்லையா. அப்படி காலம் நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கும், அதுதான் நாம் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அந்த முதுமை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஏன்னா நமக்கு நிறைய நினைவுகள் வந்திருக்கும், அப்படிப்பட்ட நினைவுகளை தான் நாம் இன்றைக்கு நம்முடைய ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அசைபோட போகிறோம். எல்லாரும் பேசுகிறாங்கப்பா, எங்களுக்கு மட்டும் ஸ்பேஸ் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா. அதனால தான் மூத்த நேயர்களுக்காகவே நம்ம ஸ்பெஷலி இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் இருந்திருப்போம் இல்லையா, அப்போது அங்கேயும் சரி வீட்லேயும் சரி நம்ம வந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என் பிள்ளைலாம் யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சொல்லுவாங்க, அடியாத மாடு பண்ணியாது, முருங்கனா ஒடிச்சு தான் வளர்க்கணும், பிள்ளைனா அடிச்சு தான் வளர்க்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு பாருங்கள், எதுவுமே பண்ணக்கூடாது, என் பிள்ளைக்கு சின்ன துரும்பு கூட என் மேலே பற்றக்கூடாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. பட் அதெல்லாம் கூடாது, கண்டிக்க வேண்டிய இடங்களை நம்ம கண்டித்து தான் ஆகணும். அப்படி நாம் படாத பாடு பட்டிருப்போம் இல்லையா, பனிஷ்மெண்ட் வாங்கி அந்த அனுபவங்கள் தான். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நமக்கு, ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக இருக்கும். வாழ்க்கை அப்படி தான் இல்லையா, சண்டை போடும்போது கடினமாக இருக்கும், ஒரு 2 நாள் கழித்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிரிப்பாக வரும். அந்த மாதிரி நம்ம என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை தான் இன்றைக்கு நம்ம நம்முடைய நிகழ்ச்சியில் அப்படியே அசை போட போகிறோம். ஸோ ஸ்டிட்டன் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியினுடைய துவக்கமான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. வாலி திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: FM ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. ஞாபகம் வருதே, நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: கோடிசனார்லேருந்து கந்தசாமி பேசுகிறேன்.
2: சந்திரசேகர் எப்படி இருக்கிறீங்க?
3: கந்தசாமி,
2: கந்தசாமியா? ச்சே, நான் கூட தப்பாக எடுத்துக்கிட்டேன். கந்தசாமி சார் எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்களா? நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பராக இருக்கேன், சொல்லுங்கள்.

0: டென்த்து படிக்கும் போது அப்போ எக்ஸாம் வச்சிருந்தாங்க,
1: என்ன
0: எல்லாம் நல்ல படிப்பாங்க எதுக்கு போய் முட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க.
1: நன்றி, உங்கள்ட்ட பேசினது மகிழ்ச்சி.
0: நன்றி.
1: அதாவது யோசிச்சு பாருங்களேன், முட்டி போடச்சோன்னா அப்பெல்லாம் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சார் எல்லாரும் மறுபடியும் முட்டி போட சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ யோசிச்சா ஜாலியாக தான் இருக்குல்ல. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடிய அடுத்த நேரம் யாருங்க இருந்து பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, அவங்க போனை ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ கவனத்தில் இருக்காங்க. அடுத்த நேரம் பார்த்துக்கலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
1: ஐயா. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்க சிங்காரவேல் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அதிகம் அந்த காடு கரையில உங்களுக்கு தெரியும்ல, பல
1: அஃப்கோர்ஸ்ங்க
2: குறிப்பு பூரா குடிச்சுக்கிட்டு வந்தா நேரம் வாத்தியார் கிட்டதான் போய் சொல்லுவாங்க. அவரு சொல்லி சொல்லி பாப்பாரு, கேட்டு எங்களுக்கு மாப்பிள்ள பெஞ்சு இந்த பொன்ராஜி முத்துராஜின்னு ஒரு நாலஞ்சு பேர் உண்டு.
1: பள்ளிக்கூடத்திலேயே மாப்பிள்ளையான கூட்டுண்டா நாங்க அப்படின்ட்டு இருக்கலாம்.
2: ஆமா, அந்த காலத்துல உண்டு. ஏன்னா அடிச்சாலும் திருந்தாரு, அதனால எங்களுக்கு ஒரு பெஞ்சு வச்சிருப்பாரு. அது வருவாரு
1: வெள்ள மனுஷன்னு
2: வந்த உடனே கம்பெடுப்பாரு. நீ யாரு இங்க உட்கார சொல்லாத உடனே போ மாப்பிள்ள பெஞ்சு கேட்பாரு. அந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் நாங்க படிச்சு அவார்ட்மெண்ட் வாங்கினது இந்த மாப்பிள்ள பெஞ்சுதாயா. இது இது வரைக்கும் உங்களை உங்கள்கிட்ட பேசுற உடனே அந்த தலைப்பு கேட்ட உடனே அப்படியே அந்த நினைவுக்கு என் நண்பா பக்கத்துல இருந்து அப்படியே சிரிக்காரு. அந்த அளவுக்கு நாங்க சேட்டையும்
1: வெளியூர் நேரில் சேர்த்து பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் உடல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: ஞாபகம் வருதை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, அவங்க இப்போ ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த நேர் பார்த்துடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம். மேலப்பாளையத்துலேருந்து காயத்ரி பேசுகிறீங்களா? காயத்ரி, உங்களுக்கு வயசு என்ன
5: இருக்கு?
4: வயசு என்ன இருக்கு? பரவாயில்ல, இது வந்து மூத்த குடிமக்களுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலான ஸ்பேஸ், நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாமா? இதே, நன்றி, உங்கள்கிட்ட பேசினது மகிழ்ச்சி.

0: இருக்கீங்களா? நன்றி, நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஏ குருவி, சிட்டுக்குருவி, ஐயா உள்ளத்துல நல்லிருக்கு.
0: இது குயிலா இல்ல குருவி தெரியல, இது குயில் தான் நினைக்கிறேன். யார் அந்த குயில்? இப்ப என்கிட்ட இருக்கு. அட நீதானா அந்த குயில்? எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறீங்களா?
1: மதியம் அந்த பாட்டு போடும்போது அந்த குறைஞ்ச நேரத்துக்கான ஒரு பாட்டை போட்டியா தெரியுமா?
0: ஆமா,
1: அங்கதான் நீங்க.
0: ஓ மை காட், சொல்லுங்க. அப்படி அப்படியா?
1: ஒரு நாள் நல்ல பருங்கம்பா ஒடிச்சிட்டு
0: வந்துட்டேன்.
1: சரி, கடைசி பார்த்தா மனப்பாட பாட்டு முத ஆள்ல
0: என்கிட்ட
1: கடைசி பாத்தீங்கன்னா பொடி கம்பா ஒடிச்சிருக்கலாமா அப்படின்னு நினைக்க
0: வேண்டியது வந்து அப்படியா?
1: பரவாயில்ல, ஒரு அனுபவங்கள்லாம் உண்டு,
0: மறக்க முடியாத அனுபவம் தான் அது இல்லையா? ஓகே, நன்றி, மகிழ்ச்சி உங்கள்ட்ட பேசுனது. பார்த்தீங்களா, பெரிய கம்பம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, யாரையோ அடிக்கணும்னு அடிச்சுட்டு இருக்காங்க. கிளத்துல லவக்கே வந்துட்டு அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பாத்துரலாம். வணக்கம்.
2: அந்த ஞாபகம் வந்தது நண்பரு,
0: யார் எங்கிருந்து?
2: வணக்கம் சார், வடக்கு ஒரு மாணிக்க வாசகம் பேசுறேன்.
0: மாணிக்க வாசகம் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க உங்க அனுபவத்தை.
2: ஒருத்தையும் தலைமுறை ஒருத்தையும் பிடிச்சு எடுத்துருவோம், பிடிச்சு போட்டு அரைவாரு. பெரம்பு ஒரு ரெண்டு மூணு நீளம் இருக்கும், புளியங்கம்பு அதான் வெட்டி வச்சிருப்போம். அது எங்களுக்கே தான் உழும்.
0: அப்போ அது ரணக்கிழமா இருந்திருக்கும், இப்ப எப்படி குதூகலமா இருக்கு பாருங்க பேசுறதுக்கு.
2: இப்படியும் அந்த பாடம் திருந்தது நாக்கு. அப்புறம் முட்டைக்கால் போட சொல்லுறது, சனிக்கிழமை மதியம் வரைக்கும் தான் பள்ளியோட இருக்கும். மாட்டு சாணி எடுத்து மண்பானையில கரைச்சி அந்த கிளாஸ் ரூம் எல்லாம் மெழுகணும்.
0: சரி,
2: ராகி நல்லா ஒழுங்கா நல்ல மொழி இருந்தா இங்க கிழமை அடி விழாது.
0: சரி,
2: ஏமடா இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு அறை விழும். இப்படி பல அறைகள் உழுந்து அடி வாங்கி அடி வாங்கி
0: இப்ப உளவையார் அவையார் ஆயிட்டாங்க. குரங்கு ஆயிடுச்சு, எல்லாம் சரி ஆயிடுச்சு அப்படின்றீங்கல்ல?
2: படிக்க முடியல, விவசாயம் வந்துட்டு.
0: இருந்தாலுமே இந்த நினைவுகள் இன்னும் பசுமையா மனசுல இருக்கு இல்லையா? நன்றி, நன்றி, உங்களை பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய நினைவலைகளை எங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்து அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.
3: கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: நேரம் 5:30 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. ஞாபகம் வருது, கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கு இல்லையா? எஸ் முன்னாடி எப்படிலாம் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பண்ணின சேஷ்டைகளையே நம்ம அப்படியே ஒரு ரீகேப் பண்ணி பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கு இல்லையா? எஸ் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: சொல்லுங்க.
2: சாப்பிடுற டைம் 1-2 இப்ப வந்து அந்த துறை சார்ந்த இளைஞர்களா ஒரு பணிக்கு வந்திருக்காங்க. அதே நம்ம திருநெல்வேலியில 8 மாவட்டம் 8 மாவட்டம் 2 நாளும் நல்லா ஜாலியா இருந்தது.
0: போகும்போது மலரும் நினைவுகளோட அப்படியே உள்ள வந்தீங்க இல்லையா?
2: ஆமா, பாளையங்கோட்டை பிளாக்ல உதயகுமார், நான் களக்காடு பிளாக்ல சின்னத்தனு ஒரு தம்பி சார், அதையும் 1-2 இப்ப வந்து அந்த துறை சார்ந்த இளைஞர்களா ஒரு பணிக்கு வந்திருக்காங்க. அதே நம்ம திருநெல்வேலியில 8 மாவட்டம் 2 நாளும் நல்லா ஜாலியா இருந்தது.
0: போகும்போது மலரும் நினைவுகளோட அப்படியே உள்ள வந்தீங்க இல்லையா?
2: ஆமா, பாளையங்கோட்டை பிளாக்ல உதயகுமார், நான் களக்காடு பிளாக்ல சின்னத்தனு ஒரு தம்பி சார். அப்புறம் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்காரங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க, வெளியே பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் அந்த உள்ள வகுப்பு பயிற்சி
0: ஆசிரியர். ஓகே கருணாநிதி சார், மகிழ்ச்சி ரொம்ப அழகா கலந்துகிட்டீங்க.
2: நன்றி சார், நன்றி.
0: உங்கள்கிட்ட பேசினது மகிழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் கலந்துக்கூடிய அடுத்த நேர். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? வாட்ச் போறதே மோதிரம் போறதேன்னு சொல்லி அதே பாத்துக்கிட்டே நின்றுட்டு லேட்டாவே அடுத்தது வரைக்கும் போயாச்சு.
0: அப்புறம்
1: அது வந்து எங்க அம்மா தேடி வந்து எங்க ரெண்டு பேரும் என் தம்பியும் என்னையும் ரொம்ப வைனாங்க. அது வந்து அப்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா எல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் போய் படப்புக்குள்ளவே ஒழியும். சார் அங்கிருந்து வரையிலே கம்பு எடுத்துட்டு வருவாங்களா, பாயனும் பயந்துவே ஓடிடும். நாம படிக்கடம் படித்ததும் கிடையாது, என் காலமும் கழிய
0: போறது. இருந்தாலும் வெற்றிகரமா முடிச்சாச்சு. இல்ல சந்தோஷம் உங்கள்ட்ட பேசினது. ஓகேங்களா?
1: ரொம்ப சந்தோஷம். நான் பாப்பிலே பேசணும்னு நினைச்சேன், கலாயன் கிடைக்கல.
0: நன்றி. இந்த மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களை. வெளியூர் நேரில் இருந்து அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஆல் ரைட், இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஞாபகம் வருது அப்படின்னா, சின்ன வயசில் நாம் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வாங்கியிருப்போம். அந்நேரம் வந்து என்னையவே அடிச்சிட்டிங்களா, என்னையை அடிச்சிட்டாங்க அப்படி இப்படி நிறைய யோசிச்சுருப்போம் இல்லை? ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது இவ்வளவு தானே அப்படின்னு ஒரே ஜாலியாக சிரிப்பு சிரிப்பாக வரும் நமக்கு. அந்த மாதிரியான விஷயங்களை, ஜாலியான விஷயங்களை தான் இன்றைக்கு நம்ம நம்முடைய நிகழ்ச்சியில் அப்படியே ஷேர் பண்ணி சந்தோஷமாக பயணப்பட்டுருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: ஞாபகம் வருதை கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக லைனில் காத்துட்டுக்கூடிய நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ சார்.
1: ஹலோ மேடம், யார் பேசுகிறீங்க?
2: மாரி சார்.
1: மாரி மேடம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நிலையத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்கோம். அப்புறம் சொல்லுங்க
2: சார். எல்லாருமே மேடமா வராங்க, சாரும் கூட கூட வந்தா தானே நல்லா இருக்கும்.
1: அதனாலதான் இன்னைக்கு சார் வந்திருக்காங்க, கவலைப்படாதீங்க. ஓகேவா?
2: நீங்க
1: சொல்லுங்க பாக்கலாம், சின்ன வயசுல எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கிருக்கீங்க? இன்னும் என் மனசுல அப்படியே நிக்கி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
2: அப்படியே நிக்கின்னு சொன்னா அண்ணன் அப்பா கிட்ட நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கிருக்கேன்.
1: சரி, ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க பாப்போம்.
2: ரோட்ல வந்து பாயசம் ஒரு தாத்தா வித்துட்டு வருவாரு, அத வாங்கி குடிக்கணும்னு அப்பாட்ட அழுது கேப்பேன். அவர் குடுப்பாரு. அண்ணன் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த தாத்தா நான் அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு தொண்டை கொஞ்சிட்டு காரி உள்ள துப்பிட்டாரு. நீ வாங்கி குடிக்க என்ன மரத்த வைக்கிறதுக்கா வேண்டி அப்படி சொல்லுச்சு. நீங்க அத வாங்கி குடியாதானுமே அப்படின்னு அன்னைக்கு விட்ட அந்த பயத்தை.
1: சரியான ராஜ தந்திரத்தை கையாண்டு இருக்காங்க. இல்ல மகிழ்ச்சி. அடுத்த நேர் யாரெங்க பாத்துடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பழையப்பட்டையிலிருந்து செல்வக்கணி.
1: செல்வக்கணி மேடம், எப்படி இருக்கிறீங்க?
3: இருந்தாலும் போய் வாங்கி தட்டுல வாங்கிட்டு உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்துட்டு பார்த்தா அன்னைக்கு அவங்க அந்த சமையல்காரமா ஏதோ உப்பு கூட மறந்துட்டாங்க போல.
1: சரி.

0: வாங்கி வச்சு முழுங்கவும் முடியாம அதை. ஆனா அப்ப கொஞ்சம் பயம், டீச்சர் பாக்கியம்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க வந்து சாப்பிட்ட விஷயத்துல கொஞ்சம் பிள்ளைல கண்டிஷன் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. இல்லன்னாக்கா நம்ம கொண்டு கட்டிட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு வீட்டுக்கு
1: வந்துருவாங்க.
0: அது அப்போ நிக்காங்க, டீச்சர் நிக்காங்க, அவங்களை ஒண்ணு சொல்லவும் முடியல, எங்களால ஒண்ணு இது பண்ணவும் முடியல. அப்போ கேட்காங்க, ஏன்டி இப்படி வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே டீச்சர், உப்பு இல்ல டீச்சர் சாப்பாட்டுல, இத நீ அப்பவே நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு டீச்சர் நீங்க அடிச்சீங்க, நான் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன், அதுக்கேண்டி நான் அடிக்க போறேன் அப்படின்னு ரெண்டாதான். டீச்சர் வந்து எப்பவுமே இந்த உப்பு சீனி அதெல்லாம் கொஞ்சம் வச்சுப்பாங்க, ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க, அதை கொண்டு திரும்பிதானே எப்படியோ பாதியை சாப்பிட்டு எஞ்சாச்சு. அது இன்னைக்கும் அந்த பாப்பா முதல்ல அப்படியே வாங்குவோம், இருந்தாலும் இன்னைக்கு அந்த ஸ்கூல பார்க்கும் போது, இப்ப நாங்க நான் இன்னும் பழையப்பட்டையில தான் இருக்கேன், என் பேரம் பேத்தி அந்த ஸ்கூல்ல தான் படிக்காங்க, அப்பப்ப சொல்லுவேன் நாங்க இப்படிலாம் பண்ணணும்ப்பா, ஒரு நாள் அந்த உப்புமா, மறுநாள் நெல்லு கஞ்சி, காண தொகை தருவாங்க,
1: நல்லா இருக்கும்ல அதெல்லாம் சுட சுட.
0: அது இருந்தாலும் அப்போ ஒரு அமர்வு சொல்லுவேன், என் பேத்திட்டு நான் சொல்லுவேன், என் பேத்தி போட்டு எடுத்து போயிட்டா அப்படி சொல்லுவேன், பாத்தி இப்படிலாம் சாப்பிட்டேன்ப்பா
1: பாத்தீங்களா. பாக்கியம் டீச்சர் இப்ப நமக்கு ஏஞ்சலா இருக்காங்க உப்பு கொடுத்ததால, அப்படிதானே? ஓகே செல்வக்கணி மேடம், உங்களை பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா,
0: நன்றி.
1: இந்த மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக பாடல் பிரியா திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு கிருதசிங்க.

0: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6. ஞாபகம் வருதே. எஸ், இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? ரேணுகா தேவி. மேடம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஆ, நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க
1: உங்க நல்லா இருக்கதையும் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே.
0: ஜாலியா இருக்கு மேடம்.
1: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்.
0: ஆமா, சொல்லுங்க.
1: நான் வந்து சின்ன பிள்ளையில தடுப்பூசி போடுறதுக்கு பயந்து போய் பள்ளியெடுத்து போக மாட்டேன்.
0: ஒரு ஆளு சொன்னாங்க
1: பள்ளிக்கு வராம இன்னைக்கு வாழத்தோப்பு தண்ணி பாத்தி போட்டுக்கா சவதி சவதி வரவி பொத்து கீழே போட்டு மொட்டை கிணத்துல போய் கருவி
0: தடி
1: வந்து அதுக்கு மறுநாள் பள்ளியெடுத்து போனா பள்ளியெடுத்துல டீச்சர் வந்து ஹெட் மாஸ்டர் போகணும், போவாதங்க நேற்று போவாதங்க எல்லாம் ஹெட் மாஸ்டர் போங்கன்றாங்க.
0: நம்முடைய அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாய் போய்விட்டதே, அதே மாதிரி இருந்துச்சா?
1: மறக்க
0: நல்லா இருந்துச்சு, உங்க அனுபவம் ஜாலியா இருந்துச்சு. நன்றி மேடம்.
1: நன்றி,
0: உங்கள்ட்ட பேசுனது மகிழ்ச்சி. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? லக்ஷ்மி மேடம், எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன்.
1: சொல்லுங்கள்.
0: அப்படியா, இன்றைக்கு நம்ம ரெண்டாவது முறையாக பேசுகிறோமா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்கள்கிட்ட பேசுனதில். சொல்லுங்க மேடம், உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க.
1: நான் இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் சார். சனிக்கிழமை ஆஃப் டே ஸ்கூல். ஒரு நாலு பிள்ளைங்க, பொண்டை ஜிராணி, முனீஸ்வரி, ஜெயலட்சுமி, நான், நாலு பேரும் கிளாஸ கட்டடிச்சுட்டு காலையிலேயே கோரம்பளம் போயிட்டோம். படிச்சேன் அங்க இருந்து கோரம்பளம் வந்து அவங்க வீடுகளுக்கு எல்லாம் சுத்திட்டு வயக்காடெல்லாம் சுத்திட்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோல போய் போட்டோ
0: முடிச்சிட்டோம்.
1: வாய் தவறி சொல்லிட்டோம். அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு திங்கட்காக போகும்போது ஏன் நாலு பேரும் ஒன்னா ஆசைன்றானீங்கன்னு கேட்டாங்க மேடம். ஒன்னும் பதில் சொல்ல முடியல, தலைய குனிஞ்சிட்டு நின்னோம். உடனே மறுநாள் அவன் என்ன பண்ணா, அந்த ஸ்டுடியோக்காரன் போட்டோவ
0: போட்டு
1: அப்புறம் ஹெச்எம் ரூம் போயாச்சு.

0: அப்புறம் அவங்க ஆடிட்டோரியத்துல வச்சு எல்லார் முன்னாலையும் வச்சு போட்டவெல்லாம் எல்லார்கிட்டையும் காட்டி.
1: சோ சார், ஆனா இப்ப நினைச்சா ஜாலியா இருக்குல்ல மேடம்?
0: ஆமா, இப்ப நினைச்சா சிரிப்பா வருது, அப்போ ரொம்ப வெக்கமா
1: இருந்துச்சு. ஓ மை காட், நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. நன்றி லக்ஷ்மி மேடம் உங்க அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி மேடம். பார்த்தீங்களா, எப்போவுமே வாழ்க்கையில் இதுதான் ஒரு விஷயம். அதாவது நமக்கு அந்த அந்த ஹாட் ஆஃப் த மோமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கு அந்த நேரத்தில் அது வேகத்தை தரும். கொஞ்ச நேரம் கழித்து யோசித்து பார்த்தோன்னா, ஏ இவ்வளவு தானே இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ யோசித்தோம் அப்படின்னு இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படவும் கூடாது, ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே உடஞ்சி போகவும் கூடாது. எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து கடந்து போயிட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வந்து ரொம்பவே ஜாலியாக சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போ எல்லார்ட்டையும் கேட்டியே நீ சொன்னியா என்ன பண்ணேன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அப்படியெல்லாம் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அட பாவி பயலை அப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க. அதனால் நான் சொல்ல மாட்டேன், இன்னொரு நாள் சொல்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஆல் ரைட். எல்லா நேர்களுமே அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கு இந்த சனிக்கிழமையினுடைய மாலை பொழுது ரொம்ப அழகாக வந்து எல்லாருமே மாற்றினீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த முதுமை அப்படின்றது வந்து இனிமை நிறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இளமை மட்டும் கிடையாது, முதுமையும் இனிமை நிறைந்தது தான். அதை நம்ம எப்படி வாழ பழகிக்கிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லையா. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. இன்றைக்கு பகல் நேர நிகழ்ச்சிகளை உங்களோட கலந்திருந்தேன் நான் உங்கள் கப்பில் தேவ். நேர்களே, நிகழ்ச்சி நிறைவாக ராஜரிஷி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: me in the board mail.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதயம் நிருப்பமாக ஸ்வனி திருநல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 6:03. இந்த நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் இனிய நேரம் இது. இசை மாலையாய் பாமாலை சூட்டி மகிழ்வோம். இது பக்தி மாலை ஒலிக்கும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்கமாயிட்டியல் மகாராஜன் பாடிய பாடல்.

நேரம் 6:07 ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz உங்கள் இல்லங்கள் தோறும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காயத்ரி கிரிஷ் பாடியது.

நேரம் 6:15 ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அக்னஸ் பாடியது.

நேரம் 6:19 ஆகாஷ்வாணி திருநல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததான் சிந்து பாடிய பாடலை கேட்கலாம்.

நேரம் 6:25. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் எம் ஏ உஸ்மான் பாடியது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: படைகளும் ஆகாஷ்வாணி தொடர் பிலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 6:30 கேட்டு ரசிக்கலாம் நம்மை சுற்றி. அம்பாசமுத்திரம் நூலகத்தில் இலவச சர்வதேச மாண்டிச்சோரி ஆசிரியர் பயிற்சி கருத்தரங்கம் நடக்க இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாளை காலை 10:00 to 12:30 வரைக்கும் எங்கே நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பை கலை கல்லூரியில் நடத்தப்பட இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் மாண்டிச்சோரி கல்வி முறையினுடைய சிறப்பம்சம், பயிற்சியோட முக்கியத்துவம், அரசு மற்றும் சர்வதேச அங்கீகாரங்கள், ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்னென்ன, சுய தொழில் வாய்ப்புகள் என்னென்ன, தொழில் முன்னேற்ற பாதைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நிபுணர்களால் விரிவாக விளக்கப்பட இருக்குதான். அதனால் ஆசிரியர் பணியில் ஆர்வமுள்ள இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இல்லத்தரசிகள், கல்வித்துறையில் சாதிக்க விரும்பக்கூடிய எல்லாருமே இந்த இலவச நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பயனடையலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்யவும் கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கவும் நீங்கள் கால் பண்ணுங்கள். 89 39 66 50 16 என்ன மறுபடியும் சொல்கிறேன், 89 39 66 50 16 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், முன்பதிவும் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அம்பாசமுத்திரம் பொது நூலகத்தில் நேரில் நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவும் செஞ்சுக்கலாம். அம்பாசமுத்திரம் அந்த ஊரை சுற்றிருக்கக்கூடிய பகுதிகளைச் சார்ந்த பொதுமக்கள், மாணவர்கள், பெண்கள், ஆசிரியர் பணியில் ஆர்வமுள்ள எல்லாருமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. திகடி திரைப்படத்துலேருந்து கேட்கலாமா?

நேரம் 6:36 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸ்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, தமிழ்நாடு புதிரை வண்ணார் ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத பழங்குடியின மக்கள் இணையவழி மூலமாக விண்ணப்பிச்சு பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த வகையில் வருகிற 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களிலும், ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நாங்குநேரி திசையின் விளை வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களிலும், ஆகஸ்ட் மாதம் அதாவது அடுத்த மாதம் 16ஆம் தேதி ராதாபுரம் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திலும் நடைபெற இருக்குது. இந்த முகாம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நீங்கள் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருநெல்வேலி அப்படிங்கிற முகவரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462-250-1076. மறுபடியும் சொல்றேன், 0462-250-1076. இந்த இடங்களில் நடைபெற இருக்கக்கூடிய சிறப்பு முகாமில் பழங்குடியின மக்கள் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்கள். இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சுபான ஒரு பாடல் தங்கமகன் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?

நேரம் 6:42 நிமிடம் ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நம்மை சுற்றி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருநெல்வேலி மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமா திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் இணை இயக்குனர் நல பணிகள் அலுவலகத்துல காலியா இருக்கக்கூடிய பணியிடங்களை தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிகமாக கிட்டத்தட்ட 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட இருக்கிறாங்க. 3 இடங்கள் காலியாக இருக்குது. அதாவது கணக்கு உதவியாளர் ஒருவர், மருத்துவ உளவியலாளர் ஒருவர், மனநல செவிலியர் பணியாளர் ஒருவர் அப்படின்னு 3 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணிகள் முற்றிலும் தற்காலிகமானவை அப்படிங்கிறதுனால இதன் மூலமாக நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகைகளோ பிற்காலத்தில் கோர இயலாது. இதற்கான விண்ணப்ப படித்தை நீங்கள் திருநெல்வேலி.NIC.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். கல்வி தகுதி இதர சான்றிதழ்களோட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 8 அன்று சாயங்காலம் 5 நேரில் நீங்கள் கொடுக்கலாம், அல்லது தபால் மூலமாக நீங்கள் அனுப்பியும் வைக்கலாம். மாவட்ட சுகாதார அலுவலகம் 16/22 பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 62700 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். அதுக்கப்புறமா, அதாவது அடுத்த மாதம் 8 சாயங்காலம் 5 அப்புறமா பெறக்கூடிய விண்ணப்பங்கள் பரிசீலிக்க ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.

நேரம் 6:47 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நம்மை சுற்றி நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கிறீங்க. உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு வனத்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் திருநெல்வேலி சூழல் மேம்பாட்டு கோட்டம் சார்பில் பள்ளி மாணவர்களிடையே வனங்கள் வன விலங்குகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் சிறுவர்களுக்கான ஓவியப் போட்டியை நடத்துகிறாங்க. இந்த போட்டி வர 29 புதன்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மைய வளாகத்தில் நடைபெற இருக்கு. போட்டி 2 பிரிவுகளாக நடைபெறும். முதல் பிரிவில் கேஜி

ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யூகேஜியிலிருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸும் பங்கேற்கலாம். கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது 2ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய படத்தை அவங்க வண்ண தீட்டக்கூடிய போட்டி. 2ஆம் பிரிவில் 3ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வன உயிரினங்களை காப்போம், வனத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற தலைப்பில் ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டும் போட்டியும் நடைபெற இருக்குது. ஸோ மாணவர்களுடைய படைப்பாற்றலை ஒரு பக்கம் ஊக்குவிப்பதோட புலிகள், வன விலங்குகள் பாதுகாப்பு, இயற்கை வளங்களுடைய முக்கியத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வளர்ப்பது தான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் ஆர்வமோடு இதில் கலந்துக்கோங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகங்கள் அவங்கள ஊக்கப்படுத்தி இதில் வந்து கலந்துக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம், வரைவதற்கு தேவையான பொருட்களை மாணவர்களே கொண்டு வர வேண்டும். மேலும் விவரங்களுக்கும் முன்பதிவிற்கும் தொலைபேசியின் கொடுத்துருக்குறாங்க, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9 3 4 5 7 2 3 8 5 2. மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9 3 4 5 7 2 3 8 5 2. நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் உங்களுக்காக. கண்களால் கைது செய்த திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மகளே, இதுவரைக்கும் நம்மி சுற்றி நிகழ்ச்சியில் அதிசயமான அவசியமான தகவல்களோடு உங்களுக்கான பாடல்கள் கேட்டு ரசிச்சிங்க. இந்த மாலை வேளையில்
1: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று இனியும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரங்களும். இன்று இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 இளங்காற்று, வேலைவாய்ப்பு செய்திகள், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம் குறித்து அறியலாம். 10:00 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும், நேரமும் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள். 6:15 வணக்கப்போக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல். நாளை காலை 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் கவிதை ஏ சேகர் அவர்கள். 7:00 வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தமிழ் அமுதை உரை வழங்குபவர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள். 7:45 இன்றைய தினம், நாளை சதுப்பு நில காடுகள் தினம் குறித்த தகவல். நாளை காலை 8:02 வழக்கின்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிலவரம் அறியலாம். 8:50 தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று, அனுபவித்து வாழ்ந்த பருவம் எது, இது குறித்து தான் நாளை காலை பேச இருக்கிறீங்க நேரலையா ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். 9:02 காலை 10:02 மனம் வரும்புதே நிகழ்ச்சியை நீங்கள் 10:20 கேட்கலாம். 10:02 சுற்றுச்சூழல் நீதி நிகழ்ச்சியின் எபிசோட் 2 கேட்கலாம். 10:20 மனம் வரும்புதே, 10:55 136வது மன் கி பாத், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடும் நிகழ்ச்சி, தொடர்ந்து மனதின் குரல் உரையின் தமிழாக்கம் இடம்பெறும். நாளை பகல் 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டுமே பங்கேற்கலாம் பேச இருக்கிறீங்க சுப நிகழ்வில் நடந்த சுவாரஸ்யமான ரகளைகள் குறித்து. நாளை பகல் 1:00 நலம் தானா, பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்குகிறார் மகப்பேறியல் மருத்துவர் நிர்மலா விஜயகுமார் அவர்கள். 1:05 நலம் தானாவில் முதியவர்களின் தனிமையை போக்குவது எப்படி குறித்து அறியலாம். நாளை பகல் 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் விரும்பி கேட்க பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நாளை பிற்பகல் 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கார்கில் வெற்றி தினம் குறித்த தகவல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 அரும்பு மொழிகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல குட்டீஸ் சுட்டீஸ் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி. நாளை மாலை 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், நாளை இரவு 7:00 அறிவியல் தகவல், 8:00 மனதின் குரல், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11:00 ஆற்றிருக்கக்கூடிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒலிபரப்பு.

கேட்கலாம். நாளை இரவு 8:30 இளங்காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். நாளை இரவு 9 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:15 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரலில் பழம் தமிழரின் பயிர் பாதுகாப்பு கருவிகள். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் மதியிலே 1197 KHz கேட்டு ரசிக்கலாம். நாளை இரவு 10 சுகுமான ராகங்கள், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். மக்களே, இதுவரைக்கும் இன்று இணையும் நாளை காலை மதியம் மாலை இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் எந்தெந்த நேரங்களில் வர இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நிலை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க கால் பண்ணுங்க. 0462-225-6113 0462-225-6113 நிலைய வாட்ஸ்அப் எண் 9443-3670794. மறுபடியும் சொல்கிறேன், 9443-3670794. மக்களை, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டீங்க நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் மரங்கள் ஒன்றுக்கொன்று பேசுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குதா? மரங்களுக்கு வாய் இல்லை, காது இல்லை, ஆனால் அது பேசுது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஒரு மரத்தை பூச்சி தாக்குனா அதோட இலைகள் சில வேதிப்பொருட்களை காற்றில் அப்படியே வெளியிடுமா. பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அந்த சிக்னலை உணர்ந்து தங்களுடைய இலைகளில் உடனே கசப்பான பாதுகாப்பு வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்ய தொடங்குமா. சில மரங்கள் மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பூஞ்சை வலைப்பின்னல் வழியாகவும் தகவல்களை பரிமாறுதுன்னா பாருங்களேன். அதாவது எச்சரிக்கை, பூச்சி வருது, தயாராக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையின் அமைதியான மொழிதான் இது. இன்னும் அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குழு இல்லாமையே காடு முழுக்க தகவலை பரப்பி இயற்கை நெட்வொர்க்கே அமைச்சிருக்குன்னா பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அதிசயமான அறிவியல் தகவல்களோட அட்டகாசமான பால்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு சிக்க போகிறீங்க. அடுத்த தகவலை தெரிஞ்சுக்க முன்னாடி ஆட்டமோட வைக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க.

நிறைய பேருக்கு பல்லினா ஒரு பயம் அப்படிங்கிறத தாண்டி பல்லினாலே ஒரு அலர்ஜி அப்படிங்கிற லெவலுக்கு சும்மா எடுத்தே பாரு ஓட்டணும் ஓடக்கூடியவர்கள்லாம் உண்டு. பலர் நினைப்பாங்க மாதிரி பல்லியோட கால்களில் பசை எதுவும் இருக்குமா, எப்படி வந்து அதால் தலைகீழாக கூட நடக்க முடியுது சுவரில் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. அதற்கான விடையை நான் சொல்கிறேன். பல்லியோட ஒவ்வொரு விரலையும் லட்சக்கணக்கான நுண்ணிய முடிகள் இருக்குது. அது சின்ன கிளைகளாக அப்படியே பிரியுமா. இந்த நுண்ணிய அமைப்புகள் சுவரோட மேற்பரப்போட ரொம்ப நெருக்கமாக தொடர்பு கொண்டு வாண்டர் வால்ஸ் விசை அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை அது உருவாக்குது. இது ஒரு மிகச்சிறிய ஈர்ப்பு விசையாம். இந்த விசையை அது உருவாக்குது. அந்த கோடிக்கணக்கான சிறிய விசைகள் எல்லாம் ஒன்று சேரும்போது பல்லியால் அந்த சுவரில் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்க முடியுது. ஆனாலும் சில பல்லிகள் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்காமல் திடீர்னு பொத்துன்னு விழும் பாருங்க. இப்போ நான் சொல்லும்போதே நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பல்லியை பார்த்துக்கிட்டே கூட கேட்கலாம் நிகழ்ச்சியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்காக சுப்பான ஒரு பாடல். தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்த சுஜாதா வாய்ஸில் வந்துகிட்டே இருக்குது. தாஜ்மஹால் சாங் கேட்கலாமா?

மூன்று நிமிடத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் வாகனத்தில் உங்கள் கடையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி தமிழ் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள். சுபவான பல்களையும் அதோட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆட்டம் போடக்கூடிய சத்தலான பல்களும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த அறிவியல் தகவல் என்ன தெரியுமா? பள்ளி சுவத்தில் விழாமல் நடக்கிறது எப்படி? பள்ளின்னு நான் சொன்ன உடனே நிறைய பேர் தொல்லி குதிச்சிருப்பீங்க. ஏன்னா

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

21 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி தொடர் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மகா ஹெட்ஸில் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. எரிமலை வெடித்ததுக்கப்புறமா அந்த நிலம் ஏன் வளமாகுது, எரிமலை வெடித்த அந்த பகுதியில் வளமான ஒரு சூழல் எப்படி உருவாகும் அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? நான் கூட சிந்தித்தது இல்லைங்க. எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிறத நமக்கு நினைவுக்கு வரும் எரிமலைன்னு சொன்னாலே. ஆனால் எரிமலை அப்படின்னாலே ஒரு அழிவு அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் வெடித்து செதறக்கூடிய அந்த சாம்பலில் கூட கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் மாதிரியான பல தாதுக்கள் நிறைஞ்சிருக்குதான். காலப்போக்கில் அது எல்லாமே மண்ணோட கலந்து அந்த நிலத்தை ரொம்ப வளமான ஒரு பகுதியாக மாற்றதான். அதனால தான் உலகத்தில் பல புகழ்பெற்ற திராட்சை தோட்டங்களும் விவசாய பகுதிகளுமே பழைய எரிமலை பகுதிகளில் தான் இருக்குதான். பாருங்களேன், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இயற்கை சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? சில அழிவுகள் புதிய வாழ்க்கைக்கு விதை போடுது. இப்போ உங்களுக்காக சும்மா ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பட்டிகளப்பம் ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 7:29 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. ஒட்டகச்சிவிங்கிக்கு ஏன் இவ்வளோ நீண்ட கழுத்து இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? ஜூலெலாம் நம்ம போய் பார்ப்போம் இல்லையா, ஒட்டகச்சிவிங்கியாக எம்மா பெருசாக இருக்குது, அதோட கழுத்து என்ன நீளமாக இருக்குது, ஒருவேளை ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிட்றதுக்கு தான் கடவுளுக்கு அதுக்கு நீண்ட கழுத்தை கொடுத்துருக்கிறாரோ அப்படின்னு நாம் யோசிச்சிருப்போம் இல்லையா? பூமியிலேயே உயரமான விலங்கு எதுன்னு கேட்டால் உடனே நம்ம நினைவுக்கு வர்றது ஒட்டகச்சிவிங்கி தான். ஆனால் அதோட நீண்ட கழுத்தை பார்த்தா ஒரு கேள்வி வரும், அவ்வளோ உயரத்துக்கு இரத்தத்தை இதயம் எப்படி அனுப்புது? அறிவியல் பூர்வமாக யோசிக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி நிச்சயமாக வந்திருக்கும். அதுதாங்க சயின்ஸோட ஒரு அதிசயம். ஒட்டகச்சிவிங்கியோட இதயம் சாதாரண விலங்குகளுடைய இதயத்தை விட ரொம்பவே பெருசு. அதோட எடை கிட்டத்தட்ட 11 கிலோ வரைக்கும் இருக்குமா. இதயம் ரொம்ப அழுத்தத்தோட இரத்தத்தை மேலே தலையை நோக்கி அனுப்புது. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, தண்ணி குடிக்க அது தலையை குனியும் போது அதிக ரத்தம் மூளைக்கு போனால் அதுக்கு என்ன நடக்கும்? அதனால தான் அதோட கழுத்து மூளையில் ஒரு சிறப்பு இரத்த குழாய்களும் வால்வுகளும் இருக்குது. அது இந்த இரத்த ஓட்டத்தை சரியாக ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிடுது. அதனால தான் இந்த ஒட்டகச்சிவிங்கினுடைய கழுத்து நீளமாக இருக்குது. இயற்கை மட்டும் ஒரு இன்ஜினியராக இருந்திருந்தா அதோட தலை சிறந்த படைப்பு இந்த ஒட்டகச்சிவிங்கி தாங்க. இப்போ உங்களுக்கு அங்கே சுப்பு ஒரு பாடல் பையா திரைப்படத்துல இருந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு, கேட்கலாமா?

36 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸில் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறீங்க. மக்களே, இன்று இரவு என்னென்ன நிகழ்ச்சிகள் உங்கள் ரசனைக்கு விருந்தாய் வர இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்று இரவு 8:05 இளங்காற்று வேலைவாய்ப்பு செய்திகளோட சுகமான பாடல்கள் உங்களுக்காக. இரவு 9 இடைவிடாத இசை மழை தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. 9:30 இலக்கியச்சாரல். இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம், இதை பற்றி தான் நான் சொல்ல நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. 10:00 சுகமான ராகங்கள், உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் நேரலையாக கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக சுபோன ஒரு பாடல் ரட்சகன் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

மாசமான பல்களை அலையலி வழங்கும் ஆகாஷ்வாணி தொடர் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 7:43 நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நம்மெல்லாம் பார்த்து கேட்டு ரசிக்காத அறியாத அரிய பல அறிவியல் தகவல்களோட அட்டகாசமான பல்களையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததான் ஒரு விஷயம், எறும்புகள். ஆமாம், வரிசையாக போகும், எப்போதும் வரிசையாக போகக்கூடிய அந்த எறும்புகள் ஒரு நாளும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினதே இல்லையே, அது எப்படி? அது தினம் ட்ராவல் பண்ணி போகுது இல்லையா, எறும்பு ஊற கல்லே தெய்து. ஆனால் அந்த எறும்பு ஒன்று

குண்டு மோதின மாதிரி தெரியலையேப்பா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆயிரக்கணக்கான எறும்பாக இருந்தால் கூட ஒரே பாதையில் அது போயிருக்கும், இப்போ கூட போயிட்டுருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம், வீட்டில் எந்த ஒரு இனிப்பு பலகாரத்தையும் எடுத்து வைக்க முடியல, எல்லா பக்கமும் எறும்பு வந்துடுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி வரிசையாக போகக்கூடிய அந்த எறும்பு கூட்டம் ஒன்றுக்கொன்று ஒரு நாள் கூட மோதி விழுந்ததே இல்லை. ஏன்? அது வாசனையால் பாதையை உருவாக்குதான். ஒரு எறும்பு போன வழியில் வேதிப்பொருளை தடம் பதிச்சுட்டு போகுது, அடுத்த எறும்பு அந்த வாசனையை அப்படியே மோப்பம் பிடிச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. சரி, தடம் வங்கி போனால் புதிய பாதையை உருவாக்குது. இதைத்தான் இன்றைக்கி விஞ்ஞானிகள் கணினி, ரோபோட்டிக்ஸ், இணைய வழித்தட அமைப்புகள் மாதிரியான துறைகளில் பயன்படுத்துகிறாங்க. ஆக எறும்புகள் இப்படி ஒரு நாள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கினதே இல்லை, சிக்னலே இல்லாமல், டிராஃபிக் போலீஸே இல்லாமல் உலகின் சிற இந்த ஒரு போக்குவரத்து நிர்வாகிகள் யார் அப்படின்னா எறும்புகள் தாங்க. வரிசையாக போகிற அந்த எறும்பு கடித்தா தெரியும், நான் வச்சுருக்கிற பண்ட பலகாரத்துலலாம் அது மொய்க்கும் போது அதை சாப்பிடுக்குள்ளே அது கடித்து வைக்கிது பாருங்கள், அப்போ தெரியும் வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்கிறீங்களா? இருக்கட்டும்ங்க, ஆனால் கூட அது வரிசையாக போகிறதுல ஒரு நாளும் நெரிசல் வந்ததில்லை அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. இந்த அதிசயத்த கறிவல் தகவலோடு இப்போ உங்களுக்கு அங்கே சுப்பமான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பல கேளுங்க, தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

மாணவர்களை அல்லில் வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் வெளிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 7:52 நிமிடத்தில் ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் என்ன தெரியுமா? கடல் இதை பார்க்கும்போது எவ்வளோ ரம்யமாக இருக்குது இல்லையா? பறந்து விரிந்த நீல நிற நீர்பரப்பு எவ்வளோ வேணாலும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கடலோரமாக அப்படியே காலார நடந்து போனால் ஒரு பக்கம் நமக்கு காற்று குளுக்குழுன்னு வரும். என்ன தான் வந்து வெயில் நேரத்தில் போனால் கூட அந்த கடல் நீர் இதமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கடலில் தானே எல்லா நதிகளும் ராத்திரி பகல்னு பார்க்காம வந்து கலக்குது. அப்படி இருக்கும்போது கடலோட அந்த நீர் அளவு ஏன் கரையை தாண்டி நிரம்புறதில்ல? ஏன்னா இயற்கை ஒரு பெரிய சுழற்சியை அமைச்சிருக்குது. கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகுது, அந்த நீராவி மேகமாக மாறுது, அதுக்கப்புறமா மழையாக மறுபடியும் நிலத்துக்கு வருது, அங்கிருந்து ஆறுகள் வழியாக மறுபடியும் கடலுக்கு போகுது. இதுதான் அந்த நீர் சுழற்சி. அதனால் கடல் தொடர்ந்து நீரை வாங்குது, அதே நேரத்தில் தொடர்ந்து இழக்கவும் செய்யுது. கடல் ஒரு பேங்க் மாதிரிங்க, தினமும் வைப்பும் வரும், தினமும் பணமும் வெளியே போகும். அதே மாதிரி நீர் சேமிப்பாகவும் சேருது, செலவாகவும் வெளியில் போகுது. இப்போ உங்களுக்காக சூப்பர் ஒரு பால் வந்துகிட்டே இருக்குது, பால் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: மக்களை இது வரைக்கும் ஜாலி கேட்டு ரசிச்சிங்க அறிவியல் தகவல்களோட அட்டகாசமான பாடல்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை, 8 மணிக்கான செய்தி அறிக்கை கேட்க இருக்கிறோம். அதனை தொடர்ந்து 8:05 இளங்காற்று நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு JP நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் 3வது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு JP நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மே நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்துக் கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளாா்.

கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குத்துச்சண்டை பிரிவின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில வேலை வாய்ப்பு செய்திகளை பத்தி தான் சொல்ல போறேன். உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி சுபமான ஒரு பல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

அட்டகாச மனவல்களை அலியலி வழங்கும் ஆகாஷவாணி தொடர் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 8:10 ஆகுது. கேட்டுட்ருக்கீங்க இளங்காற்று நிகழ்ச்சி. இளங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் சொல்ல போகிறேன் இல்லையா. இந்திய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனத்தில் சிஸ்டம் இன்ஜினியர் இந்த பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. மொத்த காலி பணியிடங்கள் 30 இடம் இருக்குது. இதற்கான தேர்வு முறை எப்படி வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா, 2026 கேட் எக்ஸாம் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசி டேட்டா சயின்ஸில் முழு நேர பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும். இதுதான் இந்த பணியிடத்திற்கான கல்வி தகுதி. சரி, இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, www.ihmcl.covin அப்படிங்கிறதுல ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2 சாயங்காலம் 6 நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

8:15 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 இளங்காற்று. வேலைவாய்ப்பு செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா. மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய செக்யூரிட்டி பிரிண்டிங் மின்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது எஸ்பிஎம் சிஏஎல்ல டெபுட்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. 24 காலியிட பணியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த பணியிடங்களுக்கு டெபுட்டி மேனேஜர் பதவிக்கு அதிகபட்சமாக 35 வயது, அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு அதிகபட்ச வயது வரம்பு 30. ஹெச்ஆர் ஐடி பிரிவுகளில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா www.spmcil.com அப்படிங்கிற இணையதள முகவரியில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 24 சாயங்காலம் 5 நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல் தங்களான் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. பாடல் கேளுங்க, ஆட்டம் போடுங்க, இணைஞ்சிருங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

இட்ஸ்லே 8:19 இளம் காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. வேலை வாய்ப்பு செய்திகளை தான் சொல்லிட்டுருக்கிறேன். மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய செக்யூரிட்டி பிரிண்டிங் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான பதவிக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இது ஒப்பந்த அடிப்படையில் அமையக்கூடியது. லீகல், ஃபினான்ஸ், டெக்னிக்கல் மற்றும் சைபர் செக்யூரிட்டி இந்த பதவிகளுக்கு குறைந்தது 1 வருட துறை சார்ந்த முன் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்தந்த துறை சார்ந்த பட்டப்படிப்புகளை ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கவும் செய்யணும். வயது வரம்பு அதிகபட்சம் 35 வயது. விண்ணப்பிக்கக்கூடிய முறை www.spmcil.com இதில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி. இந்த தகவலோட இப்போ உங்களுக்கு சுப்பான ஒரு பாடல் ரைன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. பல கீழே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பெங்களூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஆஃப் உட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதில் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், 4 டெக்னீஷியன், 1 ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், இந்த பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. வயது வரம்பு 18 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். இதை வந்து நீங்கள் www.iwst.icfre.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கும் இதே இணையதளத்தை நீங்கள் பார்வையிடலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் 12 தேதி. இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டலாமா? பாடல கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளங்காற்று நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டெபுட்டி மேனேஜர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இதற்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். எப்படி விண்ணப்பிக்கலாம்? www.nhia.gov.in ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். இது குறித்த தகவல்களையும் நீங்கள் இதே இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். www.nhia.gov.in. இந்த தகவலுடைய பொங்கலுக்காக சுபமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. தசரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 8:35 மக்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம் இதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு ரசிக்கலாம். இது உங்களை விமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இது இளங்காற்று.

நேரம் 8:40 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இளங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு செய்திகளோட இனிய பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில். டிஎன்பிஎஸ்சியில் டிப்ளமோ ஐடி லெவலுக்கு ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு சிடிஎஸ்சிக்கான தேர்வு அறிவிப்பு வெளியாகியிருக்குது. சம்மந்தப்பட்ட துறையில் ஐடி அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்கணும், சில குறிப்பிட்ட பதவிகளுக்கு 21 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா www.tnpsc.gov.in அப்படிங்கிறதுல நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி 15 மே. மேலும் விவரங்களை கூட நீங்கள் www.tnpsc.gov.in தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலோட இப்போ உங்களுக்காக சுபமான ஒரு பாடல், ஜெயிலர் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு பாலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

நேரம் 8:52 ஆகாஷ்வாணி திறனல் வெளி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் குவஹாத்தியில் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பணிக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இது ஒரு நிரந்தர பணி. இதுக்கான வயது வரம்பு அதிகபட்சம் 45. இந்திய அரசோட விதிமுறைகளின்படி எஸ்சி எஸ்டி ஓபிசி இஎஸ்எம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பில் தளர்வுகள் வழங்கப்படும். நிறுவனத்தில் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் வரை வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா www.nipergohatia.ac.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் இந்த மாதம் 31ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் சமர்ப்பிக்கணும். அதுக்கு கடைசி தேதி அடுத்த மாதம் 7ஆம் தேதி. மறுபடியும் சொல்கிறேன், ஆன்லைன் முகவரியை www.nipergohatia.ac.in. இந்த தகவலோடு இப்போ உங்களுக்காக சுகமான ஒரு பால் வந்துட்டே இருக்கு. வாழ்க்கை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இசையால் இதே நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 MHz நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9 மணி, 9:30 வரைக்கும் கேட்டு ரசிக்கலாம் இடைவிடா இசை மழை.

ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் மதியிலே 1897 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இதுவரைக்கும் ஜாலியாக கேட்டு ரசிச்சிங்க இடைவிடாத இசை மழை. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி திருநெல் வெளி வானொலி நிலையத்தின் மதியிலே 1897 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் 10 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறீங்க இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில திருக்குறளில் தமிழ் மருத்துவம். சாப்பிடலாமா, இன்னும் ஒரு தோசை வைக்கட்டுமா, இன்னும் கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கோங்களேன், இந்த வார்த்தைகளை கேட்டாலே பலருக்கும் பசி வந்துடும். ஆனால் அந்த இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் பல நேரங்களை நம்மளை அப்படியே மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகுது. இன்றைக்கி மருத்துவமனைக்கு போனால் சர்க்கரை கொஞ்சம் அதிகம், கொழுப்பு கொஞ்சம் அதிகம், உடல் எடையும் கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார் நம்முடைய வள்ளுவர். திருக்குறளில் தமிழ் மருத்துவம், திருக்குறள் வாழ்க்கைக்கான மருத்துவ கையேடு. உடம்பு சரியில்லைன்னா மருத்துவரை தேடுவோம், ஆனால் நோய் வராமலே வாழ்வது எப்படி அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி கொடுத்த மருத்துவர் யார் தெரியுமா? அவர் வெள்ளைக்கோட் அணிஞ்ச மருத்துவர் இல்லை, வெண்பா கோட் அணிந்த திருவள்ளுவர். இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம் குறித்து அறியலாம்.

நேரம் 9:37. ஆகாஷ்வாணி தொடல் வெளி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம் இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. நம்ம நிறைய பேர் நினைக்கிற மாதிரி திருக்குறள் அறநூல் மட்டும் இல்லைங்க, அது வாழ்க்கையோட ஒவ்வொரு துறைக்கும் வழிகாட்டக்கூடிய அறிவு களஞ்சியம். அதில் மருந்து அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்குது. 10 குறள்கள் மட்டும்தாங்க, ஆனால் அதில் அடங்கியிருக்கக்கூடியது 1000 மருத்துவ புத்தகங்களுடைய சாரம். திருவள்ளுவர் மருத்துவத்தை பற்றியே தனியாக 95வது அதிகாரத்தில் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 குறள்கள் மூலமாக ஆழமாக விளக்குறாரு. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்றைய மருத்துவ அறிவியலுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதா நாமெல்லாம் வியந்து போற்றத்தக்கதாக இருக்குது. முதல் மருந்து பசி. நாம் பல நேரங்களில் பசிக்காக சாப்பிட்றதே இல்லை. படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றோம், வீணாக போயிருமே அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதாவது முன்னாடி சாப்பிட்டது செரிச்சதுக்கு அப்புறம்தான் அடுத்த உணவை உண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா, வயிறு ஒன்றும் மிக்சி இல்லை இல்லையா? எப்போ வேணுமாலும் போட்டாலும் அரைச்சிடுறதுக்கு அதுக்கும் ஓய்வு வேணும் தானே. இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளில் தமிழ் மருத்துவம் குறித்து இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: நேரம் 9:44, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ், பண்பலை 102.6 MHz-ல இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. திருக்குறளில் தமிழ் மருத்துவம், இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரே நேரத்தில் தேவையான அளவுக்கு தான் வேலை செய்யக்கூடியதாக நம்முடைய வயிறு இருக்குது. அதனால தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிறு உடனே வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிடும். உடலோட தேவையை அறிந்து சாப்பிடணும். அதிகமாக உண்பது பல நோய்களுக்கு காரணமாகும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தீய அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும். அளவுக்கு அதிகமாக உண்டா நோயும் அளவுக்கு அதிகமாக வரும். நம்ம முன்னோர்கள் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு, உணவும் அதற்கு விதிவிலக்கல்ல. இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? அளவுக்கு மீறிய உணவும் அளவில்லாத வாழ்க்கை முறையும் தான்.

நேரம் 9:50 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. திருக்குறளில் தமிழ் மருத்துவம், இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மருத்துவர்களை இப்போ நம்ம பார்க்க போனால் அவங்க என்ன செய்கிறாங்க? முதல்ல பரிசோதனை, பிறகு நோய்க்கான காரணம், அதன் பிறகுதான் மருந்து. அதே முறையை திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நோயை ஆராய், காரணத்தை அறி, பிறகுதான் சிகிச்சை செய்யணும். இது இன்றைய மருத்துவ உலகோட அடிப்படை விதியாகவே இருக்குது. நம்ம பாட்டி வைத்தியம் எப்படி? நம்ம பாட்டி என்ன செய்வாங்க? சளி பிடிச்சா சுக்கு மிளகு திப்பிலி, வயிறு சரியில்லையா சீரகம் ஓமோ, தொண்டை வலிக்குதா மஞ்சள் பால். இதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உருவான பாரம்பரிய அறிவு அப்படின்னு இதை நாம் சொல்லலாம். ஆனால் தீவிர உடல்நல குறைபாடுகள் இருந்தால் மருத்துவரோட ஆலோசனையோடு சிகிச்சை பெறுவது ரொம்பவே அவசியம். நோயாளியோட வயது, உடல்நிலை, நோயோட தீவிரம், காலநிலை, இதை கருத்தில் கொண்டு சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறத உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிற குரலில் எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். திருக்குறள் அப்படிங்கிறது வெறும் அறநூல் மட்டும் இல்லைங்க, அது வாழ்க்கை வழிகாட்டி, உணவியல் நூல், மருத்துவ கையேடு, வள்ளுவரை ஆரோக்கிய ஆலோசகர் அப்படின்னு கூட சொல்லலாம். நோய் வராமல் காப்பதே முதல் மருத்துவம். அளவான உணவே சிறந்த மருந்து. செரிமானத்திற்கு இடமளித்து உண்பது அவசியம். நோயின் காரணத்தை ஆராய்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். ஒவ்வொரு நோயாளிக்கும் தனிப்பட்ட சிகிச்சை தேவை. மருத்துவர், நோயாளி, மருந்து, பராமரிப்பு, இந்த நான்கும் இணைந்தால்தான் முழுமையான குணமடைதல் சாத்தியமாகும். இது எல்லாமே திருக்குறள் சொல்லக்கூடிய மருத்துவ கொள்கைகள்.

நேரம் 9:54. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1897 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இணைக்கச் சேரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம் இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. திருக்குறள் மருந்து அதிகாரம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மற்றும் நவீன மருத்துவத்தின் அடிப்படை கொள்கைகளோடு ஒத்துப்போகக்கூடிய வாழ்வியல் மருத்துவ நெறிகளை எடுத்துரைக்குது. திருவள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய மருத்துவம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. பசி வந்தால் சாப்பிடு, அளவோடு சாப்பிடு, மனதை அமைதியாவை, நோய் வந்தா காரணத்தை அறிந்து சிகிச்சை பெறு. இதை அனைத்தையும் கடைபிடித்தால் மருந்து கடைக்கு செல்லக்கூடிய நாட்கள் குறையும், மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாட்கள் கூடும். திருவள்ளுவர் காட்டிய வழியில் ஆரோக்கியமாக வாழ்வோம். நலமான உடல், நிம்மதியான மனம், நீண்ட ஆயுள், இதுவே நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய சிறந்த செல்வம். மருந்தை தேடிச் செல்லும் வாழ்க்கையை விட மருந்தே தேவையில்லாத வாழ்க்கையை வாழ்வோம் என்பதே திருவள்ளுவருடைய மருத்துவ தத்துவம். அதனால் மக்களே, உணவே மருந்து, அளவே ஆரோக்கியம், ஒழுக்கமே நீண்ட ஆயுள். இந்த அழகிய சிந்தனையோட இன்றைய இலக்கியச் சாரல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இதுவரைக்கும் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிங்க. இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் தமிழ் மருத்துவம் குறித்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10 மணி. 11 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில தொலைபேசி வழியா உங்க விருப்ப பால்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 0462-2256-1132, 0462-2256-1133. இரவு உணவு சாப்பிட்ட இந்த இதமான நேரத்தில் இதயம் மகிழ நமக்கு பிடித்த பாடலை நமக்கு பிடித்த பண்பலையில் கேட்டு ரசிக்கிறது அப்படிங்கிறது ரம்யமான ஒரு விஷயம். இன்றைய இரவு பொழுது நிலவோடு கழிகிறதோ இல்லையோ, இந்த இசையோடு கழிந்தால் இன்னும் இனிமையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுகமான ராகம் தந்து இரவை சுகமாக மாற்றிக் கொண்டிருக்கும் எஃப்எம் ரெயின்போ 102.6 என்றென்றும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வளர்கள் புகழ் என்று கூறிக்கொள்வது கூறிக்கொண்டு இரவு வணக்கம் சொல்வது வீரவநல்லூர்ல இருந்து கணேசன் தான் புருஷோத்தமன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: இந்த அன்பை சங்கீதா திரைப்படத்துல இருந்து சங்கீதாங்கிற பாடல் மாதிரி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கண்டிப்பா உங்க விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் துவக்கமாய்

0: இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் 10:06 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். நிலவின் குளிர்ச்சியில் இந்த இசையின் மகிழ்ச்சியில் இணைந்திருக்கும் சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: நன்றி.

0: பத்து மணி 11 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மந்திலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: அன்பு வணக்கம் மேடம்.
0: அன்பு வணக்கம்.
1: நானா விருப்பிலிருந்து பூமாரி, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறீங்கம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் அந்த படத்தில்

0: பூ முடித்து வட்டானில அந்த பாட்டு கொடுங்க.
1: நிலா பாட்டு கேட்டீங்களா?
0: ஆமா மேடம்.
1: சூப்பர் சூப்பர்
0: மேடம்,
1: நன்றிமா நன்றி. உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க விரும்பி கேட்ட பல உங்களுக்காக கொடுத்துடலாம்.

0: நேரம் 10:17 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்க விருப்ப பால்களை நேரிலே நீங்க கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ணுங்க 0462-2516-1132, 0462-2516-1133. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சி அறிந்தாக வழங்கிட்டு எங்க செல்லத்தோழி கார்த்திகை மேடத்துக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்த்தேன் வசந்தா, நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறேன் வசந்தாமா, சொல்லுங்க என்ன பால் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் வந்து பறவைகள் பலவிதம், பாடு வந்து மனம் பாடி நினைக்கிறதே கார்த்திகா மேடத்திடம்.
0: சரிதான், காலையில வந்தா மட்டும்தான் அந்த மாதிரி லிரிக்ஸ் மாறுதுன்னா எப்ப வந்தாலும் மாறும் போலயே.
1: அது எப்படி மாறக்கூடாது?
0: சரிமா,
1: அதே உற்சாகத்தோடு அதோடு சிந்தையோடு
0: தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 10:23 நிமிடம். இசையா இதை நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலே 1897 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகுமான ரகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரிக்கு.
0: இனிய இரவு வணக்கம். நலமா இருக்கிறோம் எல்லோரும். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு அதே கண்கள் படத்துல இருந்து ஒரு தீர்ந்தாலும் பூதத்தை பார்த்து பயந்தாலும் இன்னைக்கு வந்து ரவிச்சந்திர அவங்க நினைவு தினம், அதனால இந்த பாட்டு கேட்கணும்.
0: நிச்சயமா நீங்க உரிமை கேட்ட பழங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி,
1: நன்றி போனா.

0: நான் இருக்கிறேன் அச்சமன் அடி அன்றே என்ற
1: அடி ஆத்தா மங்காத்தா அவ இருட்டுல எதை பார்த்தா அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா
0: தாத்தர தாத்தர தாத்தர
1: அவ தக்கு நக்க தக்கு நக்க தக்கு நக்க பல பல

அண்டங்காக்கா கருந்துதா அப்பாடி என்றாடா, அத்தம்மா வந்தான் அணைச்சிக்கிட்டான் அம்மாடி என்றானா. அடி ஆத்தா மங்காத்தா அவ இருட்டுல எதை பார்த்தா, அடி ஆத்தா மங்காத்தா அவ பயத்துல சத்தம் போட்டா. தாக்கர தாக்கர தாக்கர அவ தக்கு நக்க தக்கு நக்க தக்கு நக்க பல பல பல.

0: நேரம் 10:27 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1897 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பணியர் வணக்கம்.
1: நிறைய அடி விழுந்தா அது வாழ்க்கை, நிறைய முடி விழுந்தா அது வழுக்கை என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் கார்த்திகா மேடம் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய பிராதிரி வணக்கம்,
0: இனிய இரவு வணக்கம். தூங்குற நேரத்துல கூட தட்டி எழுப்புற ஒரு குரலோடு வந்து இணைஞ்சிருக்க கூடியது யாரோ?
1: சிந்து முந்திரை முருகன் பேசுறமா? நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் முருகன் சார். சொல்லுங்க, என்ன பால் வேணும் நிகழ்ச்சியில?
1: டடி டடி ஹரி டடி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில நீங்க விரும்பி கேட்ட பல உங்களுக்காக வருது.
1: நன்றி.

0: நேரம் 10:33 இசையால் இதே மறுப்போம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படிங்கிறதுக்காகவே சனிக்கிழமை இரவு வெகு நேரம் ஒழித்திருப்பது சிலருடைய பழக்கமாக இருக்கலாம். சிலருக்கு இசையோடு இதயத்தை நினைச்சு அப்படியே மனம் விரும்பிய பாடலையும் கேட்டுட்டு மனசுக்கு நிறைவாக நம்ம தூங்குவோம் அப்படின்னு கூட சிலர் இன்னும் வரை முழித்திருக்கலாம். வேலை நிமித்தமாகவோ இல்லை இசையை ரசிக்கக்கூடிய நிமித்தமாகவோ இந்த இரவு பொழுதில் இசையோடு இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை அப்படியே கேட்டு நிகழ்ச்சியில் உங்களை மெய் மறக்க வைக்க வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன் சார், என்ன பாட்டு வேணும்?
1: நான் கேட்க போற அருமையான பாட்டு கீதா அஞ்சலி படத்துல இருந்து ஒரு ஜீவன் அழைத்தது.
0: ஒரு ஜீவன் எங்கேயோ அழைக்குது, அந்த ஜீவனுக்காக இந்த பாடலை கொடுத்துடலான்றீங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி கொடுத்துடலாம்.

0: இசையால் இதே மறுப்போம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல இணைஞ்சிருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில. சில பாடல்கள் நமக்கு வரிகளுக்காக பிடிக்கும், சில பாடல்கள் இசைக்காக, சில பாடல்களை ஹம்மிங்குக்காகவே கேட்கலாம் போல இல்லையா? லலலாலா அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய சோகங்களை எல்லாம் மறந்து அதோடு சேர்ந்து இசைக்கக்கூடிய ஒரு விதமாக நம்முடைய மனம் இசையோடு லயமாகிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறேன் கனகரத்தினம் சார். சொல்லுங்க, என்ன பால் வேணும்?
1: மேடம், காமராஸ் என்ற படத்திலிருந்து பாதி நிலா என்று பௌர்ணமி ஆச்சு என்ற பாடலுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த பாடல கொடுத்துடலாம். திருப்பூர் மாவட்டம் அந்த நேரம் எப்படி இருக்குது
1: மேடம்? நிலவழி வீசிட்டு இருக்கு மேடம்.
0: பரபரப்பா மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்ல அப்படியே ஓய்வா இருக்கிறாங்களா?
1: இன்னைக்கு சனிக்கிழமை நைட் ஒர்க் எல்லாம் இருக்குங்க. எஃப்எம் கேட்டு வேலை செய்வோம். ஆனா எங்க கம்பெனில இன்னைக்கு நைட் ஒர்க் இல்ல.
0: இல்ல
1: இருந்தாலும் நாங்க வந்து இந்த நியூஸ் ஆன் ஏர் ஆப் தான் கேட்டிருக்கோம்.
0: அருமை அருமை. நன்றி சார், நன்றி. நீங்க உரிமை கேட்ட பலன்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: 10:45 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மந்திலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. மனசுக்கு பிடிச்ச பால்களை நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இரவு நேரத்துல வரக்கூடிய அடுத்த அன்பு நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: முதல் மரியாதை
0: அந்த நிலாவத்தான் பார்த்தேன். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன். அந்த பாட்டா? நிலாவத்தான் பார்த்தேன். நீங்களா ஒரு பாட்டு வரி எழுதிருவீங்க போலயே. நன்றி நன்றி. உங்க விருப்ப பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நிலவு பாடல்களோடு இரவில் கலந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அன்பனேயர், வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம்
1: ராணி, தேனி, நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்லா இருக்கிறீங்கம்மா ராணி. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு முள்ளு மலரும் படம். அடி பெண்ணே பொண்ணும்
0: அந்த பாடம் கண்டிப்பா நீங்க உரிமை கேட்ட பால் கொடுத்துடலாம். நன்றி.

0: 10:56 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: இருந்து அனுராதா பேசுகிறேன்.
0: அனுராதா சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: காட்சிலே வரும் கீதம் படத்துல இருந்து ஒரு வானவில் போலே.
0: கண்டிப்பா நீங்க விரும்பி கேட்ட பால் கொடுத்துடலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதியிலே 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். யார் பேசுறீங்கம்மா?
1: நான் புதுக்குடில இருந்து மகன் சரஸ்வதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வசந்த மாளிகை படத்துல இருந்து ஒரு சின்னத்தில் ஏந்திருக்கின்றேன்
0: நிகழ்ச்சி நிறைவு நேரம் வந்திருக்கிறீங்க. உங்க விருப்ப பால் வந்துட்டே இருக்கு, பால் கேளுங்க.
2: ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்.

மக்களே, இதுவரை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செல்லத்தோழி கார்த்திகா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் மதிலை 1197 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தற்போது நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் மறுபடியும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் SP பாலசுப்ரமணியம்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை அம்ரித் பூஷன். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஹாஸ் ரிசைன்ட் அண்ட் டெண்டட் ஹிஸ் ரெசிக்னேஷன் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இன் அ சோஷியல் மீடியா போஸ்ட், மிஸ்டர் பிரதான் செட் தட் ஹி வாஸ் பெயின்ட் பை த ப்ரிவேலிங் சிச்சுவேஷன் ஃபாலோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோடெஸ்ட் ஜூரிங் த பாஸ்ட் 10 days, சேயிங் தட் இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் பிரஸ்டீஜ் ஃபார் ஹிம். ஹி செட் ஹி ஹட் டேக்கன் இன் டு அக்கவுண்ட் த சிச்சுவேஷன் அட் ஜந்தர் மந்தர் இன் நியூ டெல்லி ஆஸ் வெல் ஆஸ் த சிச்சுவேஷன் அக்ராஸ் த கண்ட்ரி. மிஸ்டர் பிரதான் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் ஹிஸ் கிராட்டிடியூட் டு த பிரைம் மினிஸ்டர் ஃபார் ஹிஸ் கைடன்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். ஹி செட் தட் சர்வீஸ் டு த நேஷன் is the highest priority of his life and he will remain forever dedicated to it. Mr. Pradhan said from day one he took full responsibility and never turned away from the situation. He said the NEET UG results declared on July 16 were satisfactory, with many meritorious students from underprivileged backgrounds achieving success. He said, however, even during this time, individuals holding responsible positions attempted to create obstacles and misled students, calling it an act that caused him deep anguish. Union Minister Pralhad Joshi will be the new education minister following the resignation of Dharmendra Pradhan. Mr. Joshi has been assigned the charge of the Ministry of Education in addition to his existing portfolio. Mr. Joshi is currently serving as the Minister of Consumer Affairs, Food and Public Distribution and New and Renewable Energy. President Draupadi Murmu has accepted the resignation of Dharmendra Pradhan from the Union Council of Ministers with immediate effect. The CJP has withdrawn its protest after the government agreed to its demands. Union Ministers JP Nadda and Dr. Jitendra Singh held the third round of discussion with the CJP delegation, focusing on its demands for reforms in the examination system and measures to prevent paper leaks. Later, in a joint press conference with the CJP delegation in New Delhi, Mr. Nadda said that during the meeting, the government agreed to the demands of CJP that no action should be taken against the protesters and no FIRs should be filled against them.
1: तो वो एफ आई आर की कॉपी भी इनको हम देंगे और उसको विड्रॉ करने की बात कोई भी एक्शन नहीं होगा जो प्रोटेस्टर्स के साथ प्रोटेस्ट के दौरान हुआ है. जो ऑर्गेनाइजर्स हैं और प्रोटेस्टर्स हैं उनका इस केस इस एक्टिविटी के लिए कोई भी उन पर आगे केस नहीं होगा. इस बात को हम लोगों ने माना है. कंपनसेशन अकॉर्डिंग टू द रूल्स एंड रेगुलेशंस व्हाटएवर मैक्सिमम विल बी पॉसिबल दैट विल बी गिवन टू देम.
0: On the 5-point charter given by the CJP for reforms in examinations, Mr. Nadda said that the government will deeply think about the charter and will do whatever is possible after holding deliberations with the CJP. CJP's chief spokesperson, Saurav Das, announced to withdraw the agitation in good faith, expressing hope that the agreed-upon terms will be executed within the agreed-upon timelines. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani today at 11 a.m. It will be the 136th episode of the monthly radio program. The program will be broadcast across the entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the News on AIR mobile app. It will also be live

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் என்னாசை மச்சான் டூயட் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல். ஒலிக்கும் குரல் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: போடடி துடுப்பு, போம் போட வரும் பையடுப்பு.
1: அடி போடடி போடுப்பு, போட வரும் பையடுப்பு. பலவிருக்கிறோம் பலவிருக்கிறோம் அண்ணியம்மா. அண்ணா விரிச்ச வலையில் சிக்கிறோம் வந்து சிக்கிக்கம்மா
0: சிக்கிக்கம்மா.

நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்கலாம்.

நேர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி டூயட் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் சிவந்த மண் அடிமை பெண் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

ஒழித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில். ஒழிக்கவிருக்கும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில்.

ஒலித்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடிய பாடல். ஒலிக்கவிருக்கும் பாடல் பி. சுசீலா குழுவினருடன் பாடிய பாடல்.

நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவின் குரலில்.

ஒலிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரலில். ஒலித்த பாடல் சவுந்தரராஜனின் குரலில், ஒலிக்கவிருக்கும் பாடல் பி சுசீலா ஜானகியின் குரலில்.

இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் சிவந்தமன் அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் கடவுள் அமைத்த மேடை நினைத்தாலே இனிக்கும் 6-60 வரை ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக கடவுள் அமைத்த மேடை படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கும் பாடலை பாடியிருப்பவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

இதுவரை கடவுள் அமைத்த மேடை படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இனி நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
1: நம்ம ஊரு சிங்காரி

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். ஆஹா ஹா ஹா ஹா ஹா மன்னதன் வந்தானா.

மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா நம்ம

0: வாங்கம் இனியா சொந்தம் வரணும். அடியே ராஜாசி சிரிச்சா ரோஜாப்பூ உனக்கா சொல்லி தரணும். இதுதான் ராஜாங்கம் எதுக்கு பூவாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.
1: பருவம் ரகங்கள் அழகே தாளங்கள் சுகமே பாடல்கள் செருங்கொங்கார்

சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்டு

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஹர்ப்ரீத் கவுர். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஹாஸ் ரிசைன்ட் அண்ட் டெண்டர்ட் ஹிஸ் ரெசிக்னேஷன் டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. In a social media post, Mr. Pradhan said that he was pained by the prevailing situation following students' protests during the past 10 days, saying that it is not a matter of prestige for him. He said he had taken into account the situation.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நானூறு விளையாட்டு பொம்மையா, பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தத்லானி பாடியுள்ள பாடல், படம் வேதாளம்.

திருவருட்செல்வர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

ஒழித்த பாடலை பாடியவர் எம் கே தியாகராஜ பாகவதர் படம் சிவகவி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருவருள் படத்திற்காக பி சுசீலா பாடியுள்ள பாடல். நேரம் 5:30.